சாவித்ரி என்ற படத்திற்காக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் MS சுப்புலட்சுமி அவர்கள் குரல், தொடர்ந்து ராதா விஸ்வநாதன் ஆகியோர் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் குழுவினர்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு மற்றும் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 26 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 9 நாள் செவ்வாய்க்கிழமை. நாள் ஒரு குரல் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மங்கள இசை.

0: அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணை புரியும் என்று அறியாதவர் கூறுவர். வீரச் செயல்களுக்கும் அன்பே துணையாகிறது. குறள் எண் 76, அதிகாரம் அன்புடைமை.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் மகுதே துணை.
0: அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணை புரியும் என்று அறியாதவர் கூறுவர். வீரச் செயல்களுக்கும் அன்பே துணையாகிறது. குறள் எண் 76, அதிகாரம் அன்புடைமை.

0: இன்னும் சில மணி துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து

0: வகுப்புகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7:00 வணக்கம் வரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் பலமா பலவீனமா. 10:02 மனம் விரும்புதே நேருறுப்பு பாடல்கள், 11:02 மணித்திரநாடு சங்கீத் நாடக அகாடமி, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களின் பலவீனம் என்ன பலம் என்ன, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரின் பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை அளவிடும் இரத்த பரிசோதனைகள், 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன்ராஜ் அவர்கள். 2:15 திரையருவி, 3:02
2: Union Home Minister Amit Shah will launch the Land Port Management System LPMS in New Delhi today. This initiative reflects the government's commitment to smart border management, aiming to enhance efficiency, transparency and security in cross-border trade and passenger movement through technology-driven solutions. In Andhra Pradesh, 8 people succumbed to their injuries while 6 others were injured in a major fire accident at the Visakhapatnam steel plant of Rashtriya Ispat
3: Nigam Limited yesterday evening. The accident occurred at around 4:15 p.m. during casting operations at caster 2 of steel melt shop 1. The injured have been admitted to the hospital and are undergoing treatment. Rashtriya Ispat Nigam Limited has initiated an investigation into the accident. In addition, a 3-member external inquiry committee headed by the director in charge of the Bokaro steel plant of Steel Authority of India Limited has been assigned to probe the incident. Union Steel Minister H.D. Kumaraswamy and Civil Aviation Minister Ram Mohan Naidu visited the Visakhapatnam steel

0: plant accident site last night. Mr. Kumaraswamy announced a compensation of 25 lakh rupees for the kins of the deceased and 10 lakh rupees for the injured. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief over the loss of lives in the fire incident. President Murmu extended her condolences to the families of those who lost their lives in the accident. Vice President C.P. Radhakrishnan prayed for the strength and courage to the bereaved families and wished for the speedy recovery of those injured. Prime Minister Modi has announced an ex gratia of 2 lakh rupees for the next of kin of each of the deceased and 50,000 rupees for the injured from the Prime Minister's National Relief Fund. He noted that the local authorities are providing all possible assistance to those affected. Iran and Israel have announced a halt in attacks against each other following an appeal by U.S. President Donald Trump for an immediate ceasefire. However, Tehran has warned that it will resume military action if Israel continues its strikes against Hezbollah targets in Lebanon. On the other hand, Israeli Defense Minister Israel Katz has also warned that Israel will again target Hezbollah's stronghold in southern Beirut if attacks on northern Israel continue. The latest exchange marked the most direct confrontation between Iran and Israel since a ceasefire was reached in April. Iran launched missiles towards Israeli territory on Sunday night, describing the attack as retaliation for Israeli strikes on Hezbollah strongholds near Beirut. In response, Israel targeted a petrochemical facility in southwestern Iran, alleging that it was involved in ballistic missile production. India has deeply regretted the renewed attacks in West Asia. In a statement, External Affairs Ministry said, "These developments are a matter of utmost concern to the international community. India has called on all parties to immediately de-escalate tensions and ensure that civilians are not harmed." The ministry also appealed to conclude ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. At least 35 people have died and more than 200 others injured after a 7.8 magnitude earthquake struck off the coast of Mindanao Island in southern Philippines. Its epicenter was located 32 kilometers southwest of Masim town in Sarangani province on Mindanao Island. The quake initially triggered tsunami warnings in the Philippines, Indonesia, Japan and Australia. However, these warnings were later cancelled or downgraded. Philippine officials also reported that approximately 10,000 families were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுவை காலத்திலும் சரிதான், காலையில் எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராற மருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெரு நகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி

0: நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம். பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணுன்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க. இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள். இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவிலை 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியே இல்லத்தை யாப்பீம், காட்டு களைந்து கலம் கழியேம் இல்லத்தை யாப்பீம், நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும். ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகளெல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்களெல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளையெல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மலரும் இந்த நாள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையாக இருப்பது நம் வாழ்வை நிறைவுக்கு எடுத்துச் செல்லும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்க புகழ் நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் தவறை மறைக்க மற்றவர்களை குறை கூறாமல் இருப்பது உத்தமமாகும். ஆம், உங்கள் தவறை மறைக்க மற்றவர்களை குறை கூறாமல் இருப்பது உத்தமமாகும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நம்பிக்கையை அவமதிப்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். ஆம், நம் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை அவமதிப்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. எந்த இடத்தில் தவறு செய்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்வதே உயர்வுக்கான வழி. எந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்வதே உயர்வுக்கான வழி. நிகழ்ச்சியின் நிறைவாக எம் ஹனீஃபா குரலில்.
1: காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்தன.

0: நேர்களை இதுவரை கேட்டது வணக்கம் பரணி.
1: உழவர்களுக்கான தகவல் இது. வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பயர் வகை பயிர்களின் குறைந்த விளைச்சல் திறனுக்கு முக்கிய காரணம் பயர் வகை பயிர்கள் பெரும்பாலும் மானாவாரி பயிராகவோ கலப்பு அல்லது ஊடு பயிராகவோ பயிரிடப்படுவதாகும். பயர் வகை பயிர்களை தனிப்பயிராக பயிரிடுவது மற்றும் உயரிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதன் மூலம் விளைச்சலை அதிகரிக்கலாம். உயிர் உரங்களான ரைசோ

0: 200 கிராம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா 200 கிராமை 200 மில்லி ஆற வைத்த அரிசி கஞ்சியில் கலந்து அதனுடன் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை போட்டு கலவை விதையில் ஒட்டும்படி நன்கு குச்சியால் கலக்க வேண்டும். இவ்வாறு கலந்த விதையை அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின்னர் விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்ய தவறினால் ஒரு ஏக்கருக்கு 800 கிராம் ரைசோபியம், 800 கிராம் பாஸ்போ பாக்டீரியாவை 25 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்னால் மண்ணில் இட வேண்டும். துத்தநாகம், இரும்பு, தாமிரம், மாங்கனீசு, போரான், மாலிப்டினம் போன்ற சத்துக்கள் பயிருக்கு மிக குறைந்த அளவே தேவைப்படுவதால் அவை நுண்ணூட்டச்சத்துக்கள் எனப்படுகின்றன. நுண்ணூட்டத்தை தனி உரமாகவோ அல்லது நுண்ணூட்ட கலவையாகவோ அளிக்கலாம். நுண்ணூட்ட கலவையில் பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் சமச்சீர் முறையில் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ பயிர் வகை பயிர்களுக்குரிய நுண்ணூட்ட கலவையை தொழு உரத்துடன் 1:10 என்ற விகிதத்தில், அதாவது 2 கிலோ நுண்ணூட்ட கலவையை 20 கிலோ தொழு உரத்துடன் கலக்க வேண்டும். கலந்த ஒரு மாதம் தகுந்த ஈரப்பதத்தில் மூட்டை கட்டி வைத்திருந்து கடைசி உழவின் போது இட வேண்டும். செடியின் வேர் வளர்ச்சிக்கும் காய்களில் மணி பிடிப்பதற்கும் மணிச்சத்து அவசியம். மண்ணில் இடப்படும் மணிச்சத்தானது பல்வேறு வகைகளில் மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு பயிருக்கு கிடைக்காது. எனவே மணிச்சத்தை இலைவழி தெளிப்பதன் மூலம் அதன் பயனை பெறலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் டிஏபி உரத்தை கரைத்து தெளிக்க வேண்டும். இதற்கு முதலில் 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் தெளிப்பதற்கு முந்தைய நாள் மாலை ஊற வைக்க வேண்டும். மறுநாள் ஊற வைத்த கலவையின் தெளிந்த நீரை மட்டும் எடுத்து துணியால் வடிகட்ட வேண்டும். பின்னர் வடிகட்டிய 1 லிட்டர் கரைசலை எடுத்து இதனுடன் 9 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கி கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். மறுபடியும் வடிகட்டிய 1 லிட்டர் கரைசலை எடுத்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தயாரித்த நீர்த்த கரைசல் 200 லிட்டரை 1 ஏக்கருக்கு கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். டிஏபி கரைசல் தெளித்தவுடன் நீர்ப்பாய்ச்சுதல் மிகவும் அவசியம். இந்த கரைசலை பயிரின் 50% பூ பூக்கும் பருவத்தில் ஒரு முறையும், பின்னர் 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்க வேண்டும். பயிர் வகை செடிகளில் பூக்கள் அதிக அளவில் கொட்டிவிடும். பூக்கள் உதிர்வதால் காய்ப்பிடிப்பு குறைந்து விளைச்சல் இழப்பு ஏற்படும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 40 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த உயரிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி பயன்பெறுமாறு திருநெல்வேலி விதை பரிசோதனை ஆய்வக வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கிறார்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல்

0: 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 35°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 57 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 44 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 70 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 76 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது

0: 5 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1-4-9 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வர பயணிகள், குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில்

0: ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10 நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2 இடத்தையும் அர்ஜென்டினா 3 இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இயற்கை உரங்களின் முக்கியத்துவம். உலகம் இன்று வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிக உணவு உற்பத்தி ஆகியவற்றின் பின்னணியில் நாம் இயற்கையை மெதுவாக இழந்து வருகிறோம். குறிப்பாக விவசாயத்தில் அதிக அளவில் இரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது, நீர் மாசடைகிறது, மனித உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இயற்கை உரங்களின் அவசியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், கம்போஸ்ட் உரம், பசலி உரம், பஞ்சகாவியம்,

0: வெர்மி கம்போஸ்ட் போன்றவை இயற்கை உரங்களின் முக்கிய வகைகளாகும். இவை மண்ணிற்கு எந்த தீங்கும் செய்யாமல் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகின்றன. இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. இரசாயன உரங்கள் உடனடி விளைச்சலை தரலாம், ஆனால் அவை மண்ணின் இயல்பான தன்மையை அழித்து விடுகின்றன. மண் இறுகி உயிர் சத்துக்களை இழக்கிறது. ஆனால் இயற்கை உரங்கள் மண்ணை மென்மையாக்கி அதில் உள்ள நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதனால் மண் நீண்ட காலம் வளமாக இருக்கும். இயற்கை உரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. இரசாயன உரங்கள் மழை நீருடன் கலந்து ஆறுகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றை மாசுபடுத்துகின்றன. இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் இயற்கை உரங்கள் எந்தவிதமான நச்சுத்தன்மையும் இல்லாததால் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானவை. இன்று பல நோய்களுக்கு காரணமாக இருப்பது இரசாயனம் கலந்த உணவுகளே. இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்படும் உணவுகள் ஆரோக்கியமானவை. அவை உடலுக்கு தேவையான இயல்பான சத்துக்களை வழங்குகின்றன. இயற்கை உரங்கள் நீர் சேமிப்புக்கும் உதவுகின்றன. இயற்கை உரம் பயன்படுத்தப்படும் மண் அதிக நேரம் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும். இதனால் அடிக்கடி நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் குறைகிறது. இயற்கை உரங்கள் உயிர் பல்வகைமையையும் பாதுகாக்கின்றன. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள் போன்றவை மண்ணின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இரசாயன உரங்கள் இவற்றை அழித்து விடுகின்றன. ஆனால் இயற்கை உரங்கள் அவற்றின் வளர்ச்சியை அதிகரிக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் இயற்கை விவசாயம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. பல விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுகின்றனர். நாம் ஒவ்வொருவரும் சிறிய அளவிலாவது இயற்கை உரங்களை பயன்படுத்த பழக வேண்டும். வீட்டு தோட்டங்களில் காய்கறி வளர்க்கும் போது சமையலறை கழிவுகளை கம்போஸ்ட் உரமாக மாற்றலாம். மரக்கன்றுகள் நடும்போது இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். இது நமது மண்ணையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும். மண் வளம் இருந்தால் மனித வளம் இருக்கும் என்பது உண்மை. மண்ணை காப்பது நமது கடமை. அதற்கு இயற்கை உரங்களின் பயன்பாடு மிகவும் அவசியம். ஆகவே இயற்கையை காப்போம், இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமான உணவை உண்ணுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி. இசக்கிப்ரியா அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹத்சன் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு வரக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட பேச ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். வணக்கம் பரணி நிகழ்ச்சி

0: ஒரு அங்கமா நம்மளுடைய நிகழ்ச்சியில முதலாவதா வரப்போது தொழில் தொடங்குவோம். இன்றைய நிகழ்ச்சி நமக்காக வழங்குறாங்க, அதாவது தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். ஒவ்வொரு நாளும் புதுசா தொழில் தொடங்குறது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தமிழ்நாடு அரசினுடைய அண்ணல் அம்பேத்கர் சாம்பியன் திட்டம் ஏஏபிசிஎஸ் என்ற பெயரிலே மத்திய அரசினுடைய உதவியோடு தமிழ்நாடு அரசு ஆதிராவிடர்கள், பழங்குடியினர், அவருடைய கிளை சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளார்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இரண்டு. ஒன்று, யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற படிப்புகளுக்கு செல்ல விரும்புகின்ற தொழில் முனைவர் அல்ல, அந்த வேலையை பெற வேண்டும், பெரிய வேலைகளுக்கு செல்ல வேண்டும், மத்திய அரசனுடைய போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பெரிய அதிகாரிகளாக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். அதன் தமிழ்நாட்டில் எத்தனையோ கடனுதவி திட்டங்கள் இருந்தாலும், ஆதிராவிட பெருமக்களுக்கு என்று சிறப்பு திட்டங்கள் இருந்தாலும், அவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தாலும், டாட்கோ என்று ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டு அதன் மூலம் கடன் கொடுத்தாலும், இன்னும் ஏராளமான தொழில் முனைவோர் இருப்பதால் அவர்களுக்கென மானியத்தோடு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இதில் எந்த வயதும் பார்க்கக்கூடாது, எந்த கல்வி தகுதியும் இல்லாதவர்களுக்கும் கடனுதவி பெறுவதற்கு, எந்த எல்லா வகையான தொழில்களை, விவசாயம் சார்ந்த தொழில்களை, வணிகத்தை தொடங்குவதற்கு உதவ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது வங்கிகள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசுடைய டிஐஐசி என்று சொல்லப்படும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாகவும் ₹1.5 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பல பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இவர்களுடைய கடன் வாங்குவதற்கு எந்த விதமான வயது வரம்பும் இல்லை. இதற்கு வருகின்ற தொழில் முனைவோருக்கு தமிழ்நாடு அரசு FEMETN startup.in என்று இரண்டு நிறுவனங்களை தான் அவருடைய வலைத்தளமும் கூட நிறுவி, அந்த வருகின்ற தொழில் முனைவருக்கு தேவையான ஆலோசனை வழங்கி, எப்படி இந்த தொழிலை நடத்தலாம், எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பதை பற்றி ஆலோசனைகளையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசனுடைய வலைத்தளத்தில் இந்த அண்ணல் அம்பை AAPCS.gov.in என்று போட்டால் இந்த திட்டத்தினுடைய முழு விவரம் வரும். ஆதிராவிட பெருமக்களும் மலைவாழ் மக்களும் இதை விவரமாக தெரிந்து கொண்டு விண்ணப்பித்து கடனுதவிகளை பெற நான் உங்களை அழைக்கிறேன். அதேபோல் இந்தியா முழுவதும் NSIC, KVIC, சிப்பி, IDBI என்று சொல்லிக்கொண்டே போகின்ற நிதி நிறுவனங்களை மத்திய அரசு வைத்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் அந்தந்த துறையினருக்கு, நீங்கள் மீன் வளர்க்க வேண்டுமா, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம், மீன் வளர்ச்சி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்று அவர்களுக்கு பல நிறுவனங்கள், கால்நடை வளர்க்கப் போகிறீர்கள் அதற்கு நூற்றுக்கணக்கான நிதி நிறுவனங்கள். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் தனி, ஒவ்வொரு இனத்தவருக்கும் தனி, மைனாரிட்டிஸுக்கு தனி என்று எக்கச்சக்கமான நிதி நிறுவனங்களை அரசு நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்திய அரசு விவசாயம் செய்ய வேண்டுமா, அது சம்பந்தமான தொழில் தொடங்க வேண்டுமா, வாருங்கள் நபார்டு என்று அழைத்து ஒரு மாவட்ட கிளையை வைத்து இந்தியாவிலேயே பெரிய வங்கியாக நபார்டு. அதுபோல்தான் சிறுதொழில் செய்பவர்களுக்கு மட்டுமாக 1958 தொடங்கினார். சென்னையிலே அவருடைய கிளை அலுவலகம் கிண்டியிலே இருக்கிறது. அவர்கள் புத்திசாலித்தனமாக கடலுக்கு பெற வருபவர்களுக்கு தொழில் திறமை இல்லையே, அந்த தொழிலை பற்றி அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சாதாரண காலணி தயாரிப்பிலிருந்து கம்ப்யூட்டர் வரை தெரிந்தால்தானே சிறப்பாக நடத்த முடியும் என்று அதற்கென ஒரு நிறுவனத்தை தொடங்கிவிட்டார்கள். NSITS நேஷனல் ஸ்மால் அண்ட் கார்பரேஷன் டெக்னிக்கல் சர்வீஸ் சென்டர். இது ஒரு பெரிய கல்லூரியை போல ஈக்காட்டு தாங்கலில் ஜவஹர்லால் நேரு சாலையிலே சென்னை 32 இந்த அலுவலகம் இருக்கிறது. உள்ளேயே வேலைவாய்ப்பு தருவதற்கான பல நிறுவனங்களையும் அந்த காம்பவுண்டிலேயே வைத்திருக்கிறார்கள். இங்கே படித்து விட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வசதிகளை உருவாக்கி தமிழகம் எங்கும் வங்கிகள் மூலமாகவும் நேரடியாகவும் நிறைய கடனுதவிகள் கொடுத்தது இந்த நிறுவனம் தான். எனவே என்ன செய்தியும் தமிழக தொழில் முனைவோர் நன்றாக பயன்படுத்தி

0: பொருட்களை எப்படி விற்பது அதற்கு உதவுகிறார்கள். அதற்கு மார்க்கெட்டிங் செமினார்கள் நடத்துவது, நிறைய இடங்களில் இந்த பொருட்களை காட்சிக்கு வைத்து பொருட்களை விற்று பிரபலமாவதற்காக எக்ஸிபிஷன்களை ஆர்கனைஸ் பண்ணுவது, பொருட்களை போர் வாங்குவது பெரிய அளவில் நடத்தி அவர்கள் நீக்கம் செய்து ஆர்டர் கொடுப்பது, அந்த மூலப்பொருட்கள் நிறைய ஆர்டர் கொடுத்திருப்பது, மூலப்பொருள் வாங்க அந்த தொழில் முனைவோருக்கு பணம் இல்லை, இந்த மூலப்பொருள் வாங்குவதற்கு உதவிகளை செய்வது, மத்திய அரசு அதாவது ரயில்வேயில் தொடங்கி இராணுவம் வரை எக்கச்சக்கமான அரசு நிறுவனம் 1500 மேற்பட்ட அரசு துறைகள், வங்கிகள், ஹார்பர்கள் அதாவது துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மத்திய அரசிருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்து அதிகபட்சம் சிறுதொழில் செய்வோரிடம்தான் வாங்கி, அப்படி சிறுதொழில் செய்பவர்கள் வாங்க வேண்டும், அதற்கு அவர்கள் டெண்டர் பண்ணி அதில் இணைக்க வேண்டும், அந்த பொருள் தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், அந்த பொருள் சப்ளை செய்த பிறகு பணம் வருவதற்கு காலம் ஆகும், இதையெல்லாம் அறிந்து கொண்ட என்எஸ்ஐசி எங்களிடம் உங்களுடைய நிறுவனத்தை பதிவு செய்து தரமாக நீங்கள் தயாரித்தால் இந்த டெண்டர் தேவை தொகையை கட்டாமல் இருப்பதற்கு நாங்கள் சான்றிதழ் கிடைக்கும், அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வங்கியினை கடன் பெற்றிருக்கிறோம் என்று ஒரு தொழில் முனைவோர் பயிற்சியில இருந்து கடன் இருந்து மார்க்கெட்டிங் செய்வதில் இருந்து அவர்களுக்கு டெக்னிக்கல் அவர் தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில் இருந்து அந்த பொருட்களை காட்சி பயிற்சி விற்பனை செய்வதில் இருந்து எல்லா வகையான உதவிகளையும் செய்யக்கூடிய நிறுவனமாக என்எஸ்ஐசி இருக்கிறது. www.nsic.co.in இந்த வெப்சைட்டை நீங்கள் போட்டு பார்த்தால் இது எந்த எங்கெந்த கிளைகள் இருக்கின்றன, எத்தனை வகை திட்டங்கள் இருக்கிறது, அதற்குரிய விண்ணப்ப பாடங்கள், எங்கே பயிற்சி பெறலாம், எப்போது எப்போதெல்லாம் செமினார்கள் எக்ஸிபிஷன்கள் நடத்துகிறார்கள், ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அரசாங்க பொருட்களை சப்ளை செய்வதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வங்கிகள் மூலமாகவும் நேரடியாகவும் நிறைய கடன்களை நமது என்எஸ்ஐசி வழங்குகிறது. இதனை பயன்படுத்தி தமிழக தொழில் முனைவோரும் பிசினஸ் செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்களும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கும் பயனுள்ள என்எஸ்ஐசி நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிகவும் பயனுள்ள நிறைய விஷயங்களை சொன்னீங்க, நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: இன்னைக்கு தொழில் தொடங்குவோம் பகுதியில் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள் சொன்ன தகவல்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார்.

0: மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில்

நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028

0: முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சூத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மாண்பினை பெற்று இன்றெந்த நாவும் அமர்ந்து நல்லுரை செய்கின்ற என்றுமுள்ள என் தாயை எளித்தமிழே வணங்குகின்றேன். ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி பண்புலை நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழின் இனிமை கூற வந்த பாரதியார் தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்பார். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் நாமும் தமிழை கொஞ்சம் சுவைத்து மகிழ்வலாமே. உலகில் எத்தனையோ மொழிகள் தோன்றி கால ஓட்டத்தில் அழிந்து போயிருக்கின்றன. ஆனால் தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இளமையோடும் புதுமையோடும் வழக்கில் இருக்கும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்பது தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் வீரத்தையும் குறிக்கும் உலக புகழ்பெற்ற ஒரு புறப்பொருள் வெண்பாமாலை தொடர். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்பார் மகாகவி பாரதியார். 2025 நிலவரப்படி உலகில் மொத்தம் 7164 உயிருள்ள மொழிகள் பேசப்படுவதாக ஒரு தரவு சொல்கிறது. ஒரு மொழியை தாய்மொழியாக குறைந்தது ஒருத்தராவது பேசினால் அது உயிர் உள்ள மொழியாகும். இந்த 7164 மொழிகளில் எழுத்து வடிவம் பெற்ற மொழிகள் 389 மட்டுமே. மீதம் உள்ள 6775 மொழிகள் வெறும் பேச்சு மொழிகள் மட்டும்தான். இந்த 389 மொழிகளிலும் பேச்சும் எழுத்தும் இலக்கணமும் அமைந்த மொழிகள் சுமார் 250 மொழிகள்தான். இந்த 250 மொழிக்குள்தான் தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், சீனம் எல்லாம் வருகிறது. ஆனால் நம் தமிழ் மொழியே மிக முக்கியமான இடத்தில் சிறந்து வீற்றிருக்கிறது. ஏனென்றால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தை தந்த மொழி நம் தமிழ் மொழி. ஒரு மொழிக்கு இலக்கியம் இருப்பதில் வியப்பில்லை. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழிக்கு மிகச்சிறந்த இலக்கண நூல் இருந்தது என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே. அதுதான் தொல்காப்பியம். அது வெறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணம் கூறவில்லை. தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது. இது உலகின் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு. தொல்காப்பிய நூலிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? பண்டை தமிழ் மக்கள் தம் செம்மை வாழ்வியலை தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் தம் வாழ்விடங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்களாக பகுத்து கொண்டு வாழ்ந்தார்கள். காலங்களை பல பருவங்களாக பகுத்து வாழ்ந்தார்கள். வாழ்வின் ஒழுக்கங்களாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற அன்பின் 5 வகுத்து அவ்வொழுக்கங்களில் இருந்து பிறழாமல் செவ்வாய் வாழ்வு நடத்தினார்கள். நம் சங்க இலக்கியங்கள் தமிழ் மக்களின் அவ்வாறான வாழ்வியலை எடுத்துக்காட்டும் காலக்கண்ணாடிகளாக விளங்குகின்றன. அவை எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் கிடைக்காத வரலாற்று பொக்கிசங்கள். குறைந்த அடிகளை கொண்ட நற்றிணை, குறுந்தொகை, 500, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 நூற்கள் 8 தொகை எனப்பட்டன. அதிகமான அடிகளை கொண்ட திருமுருகாற்றுப்படை, பூர்ணராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைவடுகடாம் ஆகிய 10 நூற்களும் 10 பாட்டு எனப்பட்டன. சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த 18 நூற்கள் நீதி, அகம் மற்றும் புற இலக்கியங்களாக திகழ்கின்றன. நாலடியார், நான்மணி கடிகை, இன்னான் 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, 5 இணை 50, 5 இணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, முப்பால் திருகடு, முப்பால் திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை ஆகிய 18 நூற்கள் 11 கீழ்கணக்கு நூல்கள் எனப்பட்டன. ஆனாலும் இவைகளுக்கு முன்பேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெரும் இலக்கியங்கள் இருந்து அழிந்திருக்க வேண்டும், அழிவுபட்டிருக்க வேண்டும். எப்படி தெரிகிறது என்றால், சங்க இலக்கியங்களுக்கு முந்தியது தொல்காப்பியம். ஒரு மொழியில் இலக்கியங்கள் தோன்றி 1000 ஆண்டுகளுக்கு பின்னரே இலக்கணம் தோன்றும் என்பது உண்மை. ஆக தொல்காப்பியம்

0: செல்வம் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க பொன் வேலுமயில் அவர்கள்.
3: கண்ணுதற் கடவுளையும் கழகமூடு அமர வைத்து வெண்கமல பூ அமர்ந்து வெளிநாட்டார் உளம் கவர்ந்து அனல் வென்று புனல் வென்று அயலார் சூழ் திறம்பென்று தனை வென்ற முனிவர்தம் மனத்திருந்தும் உரை செய்து மாமதுரை கடைச்சங்க மன்னிய புலவர்தம் தேமதுர சுவை கலந்த செய்நூற்கள் பலகண்டு மாமன்னர் முடியமர்ந்து மாயிமய முடிகண்டு கோமகளாய் உலகெங்கும் கோலோச்சி அரசு செய்து ஓருலகத் தமிழறிஞர் ஒன்று கூடி தமிழாய்ந்த ஒருதனி செம்மொழி மாநாட்டில் உவகையுற்று நிறை கடல் சூழ் புவி நிலைக்கின்ற காலம் வரை மறையாது நிற்கும்

0: இலக்கியம் தோன்றுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே பல செவ்விய இலக்கியங்கள் தமிழ் மொழியில் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இதைவிட சிறப்பு ஒன்று சொல்லட்டுமா? தொல்காப்பியர் தாம் வகுத்த சூத்திரங்களை தாமே சிந்தித்து எளிதாக கூறவில்லை. எனக்கு முன்பே இலக்கண நூலாசிரியர்கள் பலர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அதன் மேல் நின்று கொண்டு நானும் சொல்கிறேன் என்பதாக சூத்திர முடிவிலே என்மனார் புலவர் என மொழிவ யாப்பரி புலவர் என்று கூறுகின்றார் என்றால், தொல்காப்பியத்திற்கு முன்பே தமிழில் பல இலக்கண நூற்களும் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அவ்வாறான நூற்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அகத்தியம் போன்ற பல இலக்கண நூற்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதை உரையாசிரியர்களில் மேற்கோள் மற்றும் பிற்கால இலக்கண நூற்கள் போன்றவற்றில் இருந்து நாம் அறிய முடிகிறது. எழுத்துக்களின் ஒலிப்பு முறை எந்த இடத்திலும் மாறி ஒலிக்காத மொழி நம் தமிழ் மொழி. இன்னும் காப்பியங்கள் பல நிறைந்து விளங்கும் மொழி நம் தமிழ் மொழி. எம்மொழியிலும் இல்லாத அளவு மானுட உள்ளத்தை புனிதப்படுத்தும் பக்தி இலக்கியங்களை படைத்து தெய்வத்தமிழ் என்றும் இறைவன் அருளிய மொழி என்றும் போற்றப்படுவது தமிழ். முருகப்பெருமானை தமிழ்கடவுளாக கொண்டாடும் மொழி தமிழ். தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் என்று போற்றுவான் கம்பன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொற்கள் இன்று வரை சொல்லும் பொருளும் மாற்றம் அடையாமல் உயிர்ப்போடு விளங்கும் மொழி நம் தமிழ் மொழி. உலகிலேயே முதன் முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமைக்குரியது நம் தமிழ் மொழி. இந்தியாவில் முதல் செம்மொழி என்ற பெருமை பெற்றது நம் தமிழ் மொழி. மனித இனமே தென்னிந்தியாவில் இருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும், மக்கள் உலகம் முழுவதும் இங்கிருந்தே பரவியிருக்க வேண்டும் என டாக்டர் கிரியர்சன் என்னும் மேனாட்டு அறிஞரை சொல்ல வைத்தது தமிழ். சமயம் பரப்ப வந்த மேனாட்டு அறிஞர்களை கவர்ந்திழுத்து தமிழில் இலக்கியமும் இலக்கணமும் படைக்க வைத்தது தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் ஒப்பற்ற வாசகத்தை தந்து உலக மக்கள் அனைவரையும் உறவாக்கி மகிழ்ந்த ஒப்பற்ற மொழி தமிழ் மொழி. தமிழ் என்னும் அளப்பெறும் சலதி என்று கம்பனால் போற்றப்பட்ட தமிழின் பெருவகைகளை இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து தமிழ் மொழியின் இனிமையை காண முயல்வோமாக.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் பொன் வேலுமயில் அவர்கள்.

0: நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியாக ஆங்கிலம் அறிவோம். இதில் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஆங்கிலம் அறிவோம், வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நெல்லை பண்பலை வானொலி நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆங்கிலத்தை பற்றி முடிந்த அளவு அறிந்து வருகிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய செய்தி வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம், நம் வாழ்நாளில் இதைத்தான் அதிகமாக நாம் தன்மை முன்னிலை படர்க்கை என்று நாம் மூன்று இடம் முக்காலங்களில் நாம் பேசி வருகிறோம் என்று நான் முதல் நாளிலே சொன்னேன். அதுபோல இன்று நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், அதாவது தமிழில் ஏவல் வாக்கியம் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் கமாண்ட் ஆர்டர் அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் 5 விதமா வரும். அதாவது கட்டளை ஆர்டர் கமாண்ட் அதில் வரும், ரெக்வெஸ்ட் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அட்வைஸ் போன்ற காரியங்களில் வரும், அப்புறம் காஷன் ப்ரோஹிபிஷன் தடை போன்ற காரியங்களிலும் வரும். அது ஒன்றொன்றிற்கும் ஓரளவு முடிந்த அளவு ஒரு எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். அதாவது அந்த கட்டளை வந்து சொல்பவரை பொறுத்தது. கோ தேர் என்று சொன்னால் அவர் கட்டளை இடுகிறார், போ அங்கே போ என்று அர்த்தம். க்ளோஸ் த டோர் கதவை மூடு, ஸ்டாப் டாக்கிங் பேசுவதை நிறுத்துங்கள், இதுதான் ஆர்டர் அல்லது கமாண்ட். அந்த சொல்லக்கூடியவர் மரியாதைக்குரிய அதிகாரிகள் போன்றவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் போன்றவர்கள் இது மாதிரி கட்டளை வார்த்தைகளில் பேசுவார்கள். ஆனால் இது அதிகமாக முன்னால் இருப்பவர்கள், செகண்ட் பர்சன், முன்னால் யூ, அதாவது அதில் மறைமுகமாக யூ என்ற வார்த்தை இருக்கிறது, முன்னால் இருப்பவர்களிடம்தான் இதை அதிகமாக சொல்லுவார்கள். இத்தபடியாக வேண்டுதல் வாக்கியம் ரெக்வெஸ்ட், ரெக்வெஸ்டில் வந்து கட்டாயம் அதிகமாக பிளீஸ் சேர்ப்பார்கள். பிளீஸ் கிவ் மீ யுவர் பென், தயவு செய்து உன்னுடைய பேனாவை எனக்கு தா, அல்லது கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் டூ டேஸ், அதாவது இந்த ஒரு ஒரு பணிவை காட்டும். அது வேண்டிதான் கேட்பார்கள், அது வேண்டுதல் வாக்கியம் என்று வேண்டுதலிலும் இது வரும். அடுத்தபடியாக சில அறிவுரைகள் போன்றவைகளை நாம் சொல்வோம். ஆன்சர் ஆல் த க்வெஸ்டின்ஸ் அதாவது நம்முடைய அது வழிமுறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி, எல்லா வினாக்களும் முக்கும் ஒழுங்காக எழுதுங்கள், அதாவது ஈட் ஹெல்த்தி ஃபுட், அதாவது நம்ம சாப்பாடு நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறோம் பார்த்தீர்களா, அப்படியும் இதில் வரலாம். அதுவும் ஏன்னா ஈட் வந்து யாரை சொல்லி, நம்ம முன்னாள் இருப்பவர்கள் தானே சொல்லுகிறோம். சரி, அடுத்தபடியாக தடை, அதாவது தடையின ப்ரோஹிபிஷன் அந்த மாதிரி காரியங்களுக்கு. சில டோன்ட் கோ நியர் த வாட்டர், சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி சொல்லுவோம் நம்ம, அது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம், காஷன். டோன்ட் டச் த ஃபயர், தீயை தொடாது, நெருப்பை தொடாது போன்ற வார்த்தைகளிலும் இந்த வாக்கியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏவல் வாக்கியம், கட்டளை வாக்கியம் நம் எல்லோரும் பேசக்கூடியது, எல்லோருக்கும் இது நன்றாக தெரிந்தது தான். அதனால் இந்த வாக்கியங்களை நாம் அன்றாட வாழ்க்கைகளில் நாம் பயன்படுத்துவோம். இதில் ஒரு சிறப்புத்தன்மையும் இருக்கிறது. இப்ப கோ தேர் என்று நான் முதலாவது சொன்னேன், அதை வைத்து நான் கூட புதிதாக வருபவர்களிடம் அதில் ஒரு சப்ஜெக்டை சேர்த்தால் செய்தி வாக்கியமாக மாறிவிடும் என்று கூட நான் சொல்லுவேன். ஐ பி தே அது மாதிரி வார்த்தைகள்னா ஐ கோ தேர் என்று அது சாதாரண செய்தி வாக்கியமாக மாறிவிடும். இப்படி கட்டளை அல்லது வேண்டுதல்

0: வாக்கியம் நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக நம்ம பேசக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். இறுதியாக நான் இரண்டு பழமொழிகளை சொல்லலாம் என்று இருக்கேன், ப்ராவர்ப்ஸை சொல்லலாம் என்று இருக்கிறேன். The pen is mightier than sword. The pen is mightier than sword. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ப்ராவர்ப். வாழ்முனையை விட பேனாமுனை சிறந்தது. சிலர் இதை கத்தியை விட பேனா சிறந்தது என்று கூட பொருள்படுவார்கள். அடுத்தபடியாக ஆக்சன்ட், ஆக்சன்ட் செயல்கள், ஆக்சன்ட் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். சொல்லுவதை விட செயலில் காட்டுவதே மேல். அதாவது ஒருத்தர் சொல்வது எளிது, ஆனால் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது என்ற இந்த பழமொழியை காட்டுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்றைய தினம் பகுதியில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் பிர்சா முண்டா. பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காகவும் ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடிய மகத்தான தலைவர் அவர். தர்தி ஆபா அப்படின்னு, அதாவது பூமியின் தந்தை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் பிர்சா முண்டா. 1875 15ஆம் தேதி தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உலிகட் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். ஆங்கிலேயர்களும் நிலப்பிரபுக்களும் பழங்குடியின மக்களின் நிலங்களை பறித்து அவர்களை சுரண்டியதை எதிர்த்து குரல் கொடுத்தார். பிர்சா முண்டா தனது மக்களிடம் ஒற்றுமை, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை வளர்த்தார். பழங்குடியின மக்களின் பாரம்பரிய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அவர் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். அவரது தலைமையில் நடைபெற்ற உல்குலான், அதாவது பெரும் புரட்சி என்ற இயக்கம் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவாலாக அமைஞ்சது. இந்த இயக்கம் பழங்குடியின மக்களின் சுதந்திர உணர்வை வலுப்படுத்தியது. பிர்சா முண்டாவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்ததுனால ஆங்கிலேய அரசு அவரை கைது செஞ்சாங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது 1900 June 9 அவர் மரணமடைந்தார். அப்போ அவருக்கு வயது வெறும் 25 மட்டும்தான். அவருடைய மரணம் பழங்குடியின மக்களிடையே மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தினாலும் அவரது போராட்ட உணர்வு தலைமுறைகள் தாண்டி மக்களை ஊக்குவித்து வருது. பிர்சா முண்டாவின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் June 9 அவரது நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. இந்திய அரசு அவருடைய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு நினைவு சின்னங்களையும் திட்டங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க. மேலும் அவரது பிறந்த நாளான November 15 ஜனஜாதிய கௌரவ் திவஸ் அப்படிங்கிற வகையில் கொண்டாடுறாங்க. பிர்சா முண்டா ஒரு சாதாரண தலைவர் மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக உயிரை அர்ப்பணித்த மாவீரர். அவரது வாழ்க்கை தியாகம், துணிச்சல் மற்றும் சமூக நீதிக்கான போராட்டத்தின் அடையாளமாக விளங்குது. அவருடைய நினைவு நாள் நமக்கு சுதந்திரத்தின் மதிப்பையும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் அவசியத்தையும் நினைவூட்டுது.
4: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு காய்கறிகள் கீரைகள் பழங்களோட விலை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 58 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 22 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 72 ரூபாய்க்கும், அவரைக்காய் 120 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், பாகக்காய் 50 ரூபாய்க்கும், சின்ன பாகக்காய் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், காராமணி 36 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், கீரைகள் 15 ரூபாய்க்கும், மல்லியலை 50 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், கேரட் 76 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 50 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 190 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கருணக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 70 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் எல்லாம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 60 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், சப்போட்டா 60 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 60 ரூபாய்க்கும், கமலா ரஞ்ச் 120 ரூபாய்க்கும், பங்கனப்பள்ளி 80 ரூபாய்க்கும், இமாம் வசலி 160 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நிகழ்ச்சியில். அடுத்ததாவது பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி தென்காசியில் மங்கம்மாள் சாலை உபமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்னைக்கு நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தென்காசி புதிய பேருந்து நிலையம், மங்கம்மாள் சாலை பகுதிகள், சக்தி நகர், காளிதாசன் நகர், ஹவுசிங் போர்ட் காலனி மற்றும் கீழப்புலியூர் தென்காசி இந்த பகுதியில் காலை 9 லிருந்து 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாரணாபுரம் துணை மின் நிலையங்கள்லையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்கிறதுனால தரணி நகர், வாசுதேவநல்லூர், சங்கனாபேரி, திருமலாபுரம், ராமநாதபுரம், கூடலூர், சங்குபுரம், கீழப்புதூர், நெல்கட்டும் சேவல், சுப்பிரமணியம், உள்ளார், அப்புறம் வெள்ளானை, கோட்டை, மலையடிக்குறிச்சி மற்றும் தாரகாபுரம் பகுதியிலையும் மின் விநியோகம் காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் கோவிலையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 லிருந்து 2 மணி வரைக்கும் சின்ன கோவிலான்குளம், நடுவக்குறிச்சி, பெரிய கோவிலான்குளம், வேப்பங்குளம், சில்லிக்குளம், சூரங்குடி ஆகிய ஊர்களுக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடங்குளம், கோட்டை கருங்குளம் துணை மின் நிலையங்கள்லையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கோட்டை கருங்குளம், குமாரபுரம், வாழைத்தோட்டம், சீலாத்திக்குளம், உடவன்குளம், தெற்கு கள்ளிக்குளம், சமூக ரங்கபுரம், திருவம்பலாபுரம், கூடங்குளம், இடிந்தகுறை, இருக்கன்குறை, பொன்னார்குளம், விஜயாபதி, ஆவுடையாள்புரம், தோமையார்புரம், சங்கநேரி, வைராவி கிணறு, தாமஸ் மண்டபம் பகுதியிலையும் மின் விநியோகம் காலையில் 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சீதபற்பநல்லூர் உபமின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறதுனால காலை 9 லிருந்து 2 வரைக்கும் சீதபற்பநல்லூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சமத்துவபுரம், வல்லவன்கோட்டை, வெள்ளாளன்குளம், முத்தன்குளம், மாறாந்தை, கள்ளத்திக்குளம், நாளான்குறிச்சி, கிரக

கீறு கீழே கரம்புலியூத்து பகுதியிலையும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விக்ரமசிங்கபுரம் ஆழ்வார்குறிச்சி துணை மின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்கிறதுனால கோட்டை விலைப்பட்டி ஆழ்வார்குறிச்சி கருத்தப்பிள்ளையூர் ஏபி நாடானூர் துப்பாக்குடி களித்தீத்தான்பட்டி பொட்டல்புதூர் ஆம்பூர் பாப்பான்குளம் சம்பன்குளம் செல்லப்பிள்ளையார்குளம் பகுதியிலையும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது. ஸோ என்ன வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடவே துணை நிற்கிறார். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இணைந்திருக்கிறோம் வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில், வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேற்றைய வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் அசையா சொத்துக்கள் கிரயம் செய்வது குறித்து நான் சில கருத்துக்களை கூறியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த அசையா சொத்துக்கள், இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அசையா சொத்துக்களை கிரயம் செய்வதற்கு சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882 ஒரு சட்டம் இதற்கென்று பிரத்யேகமாக இருக்கிறது. இந்த சட்டத்தில் பிரிவு 54 கிரயம் என்பதை பற்றி விரிவாக பேசுகிறது. கிரயம் என்பது ஒரு சொத்தின் உரிமையை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகைக்கு ஒருவருக்கு மாற்றி கொடுப்பதாகும் அப்படிங்கிறது தான் இந்த கிரயம்னு சொல்கிறது. 100 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய எந்த ஒரு அசையா சொத்தையும் கிரயம் செய்ய வேண்டும், கட்டாயமாக பத்திரம் எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த பிரிவு சொல்கிறது. பதிவு செய்யாமல் வாய்மொழியாக எழுதி கொண்டால் அது என்றைக்குமே செல்லாது, பத்திரமாக எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கட்டாயம் பண்ண வேண்டும். அதே மாதிரி சொத்தை விற்பவர் வந்து வாங்குபவர்கிட்ட வந்து அந்த சொத்தில் பற்றிய விவரங்களை தெளிவாக கூறப்பட வேண்டும். அதாவது என்றைக்குமே சட்டம் ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, வாங்குபவனே வெளித்திருன்னு தான் சட்டம் சொல்லுது. விற்பவனை பற்றி சட்டம் கவலைப்படவில்லை. அப்போ வாங்குபவர் தான் அந்த சொத்தை சரியான முறையில் இருக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்து அந்த சொத்தினை வாங்க வேண்டும். விற்கிறவர் வந்து தகரத்தை கூட தங்கம் என்று தான் சொல்லுவார், வாங்குறவர் தான் அது தகரமா தங்கமா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சொத்தை நாம் வாங்கும் பொழுது அவர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கிறது என்றாலே அந்த சொத்துக்களில் நீர்நிலைகள் இருக்கிறதா, ஓடைகள் இருக்கிறதா, எல்லாத்தையுமே போய் பார்க்கணும். அதே போன்று எவ்வளவு விஸ்தீர்ணம் உள்ள சொத்து அப்படின்னு அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும், அதை நாம் சென்று நேரில் அளந்து பார்க்க வேண்டும். அந்த விஸ்தீர்ணம் அதில் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஸ்தீர்ணம் ஒருவேளை அந்த பத்திரத்தில் வந்து இருக்கிற விஸ்தீர்ணத்தை விட இங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய விஸ்தீரணம் கம்மியாக இருந்தால் பின்னர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே பதிவுக்கு முன்பே அந்த நிலத்தை வந்து அளந்து பார்ப்பது சால சிறந்தது. அதே மாதிரி ஒரு சொத்துக்களை நம்ம வந்து வாங்கும் பொழுது முதல்ல தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும். தொகையை நிர்ணயம் செய்யும் பொழுது அவர் ஒரு விலையை சொல்வார், வாங்குபவர் ஒரு விலைக்கு கேட்பார், கடைசியாக இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணும்போது அச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் ஏதாவது ஒன்று முன்பணமாக கொடுப்பது வழக்கம். அப்போ தான் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அதற்கு முன்பணமாக ஏதாவது ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த முன்பணம் என்று வரப்போகும்பொழுது மிகவும் குறைந்த அளவான முன்பணத்தை கொடுப்பது நன்று. அதிகபட்சமாக 5000 or 10000 அதுதான் முன்பணமாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு மேலான ஒரு தொகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு அதை கிரய ஒப்பந்தம் எழுதி கொண்டு பின்னால் அதை நிறைவேற்றி தருவதற்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே முன்பணம் வந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படி முன்பணம் கொடுக்கப்பட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு அது போய்விடலாம். ஆகவே அதிகபட்சமாக முன்பணம் கொடுப்பது என்பது அவ்வளவு நல்லதாக இல்லை. அதே போன்று ஒருவேளை அதிகமான தொகையை கொடுத்தால் நீங்கள் வந்து ஒரு கிரய ஒப்பந்தத்தை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்படாத கிரய ஒப்பந்தமானது ஒருபோதும் நிலைக்கத்தக்கதல்ல. சட்டத்தின் பார்வையில் அது ஒரு வெற்று காகிதமாகவே தெரியும். ஆகவே பல உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளிலே சொல்லியிருக்காங்க, கிரய ஒப்பந்தம் என்றால் கட்டாயம் அது பதிவு செய்யப்பட வேண்டும், அதே போன்று அது வில்லங்கச் சான்றில் வெளிப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அந்த இதற்கு ஒரு சட்ட நடைமுறையில் அது வந்து சேரும். அதே மாதிரி சில சொத்துக்கள் பொது அதிகாரத்தின் மூலமாக பெறப்படக்கூடியவைகளாக இருக்கும்.

0: அதிகாரத்தின் மூலமாக சொத்துக்களை வாங்கும் பொழுது அந்த சொத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். பொது அதிகாரம் என்ற ஒரு முறையில் கிரயம் செய்யப்படும் சொத்துக்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை தேவை. அந்த பொது அதிகாரம் எழுதி கொடுப்பவர் சொத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். அந்த சொத்தை எவ்வாறு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பொது அதிகார ஆவணத்தில் இருக்கும். இந்த பொது அதிகார ஆவணம் எப்பெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது பொது அதிகார ஆவணத்தின் மூலமாக ஒரு சொத்தினை ஒருவர் கிரயம் செய்யும் பொழுது எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதையும், பிரிக்கப்படாத சொத்துக்களை கிரயம் செய்வது குறித்தும் நிறைய சட்ட சங்கதிகள் இருக்கிறது. அதனை அடுத்த வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் நாம் ஆலோசிக்கலாம். ஆகவே கிரயம் அப்படிங்கிறது சேல் டீடுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் மிகவும் பரந்தது. ஆகவே அதனை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதை தெரிந்து வைத்து கொண்டு சொத்துக்களை வாங்குவது சால சிறந்தது. மற்றொரு நிகழ்ச்சியில் இதை தொடர்ச்சியாக மீண்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிய வழக்கறிஞர் ஐ முருகேசன் ஐயா அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திற்காக.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இணைந்திருக்கிறோம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில் நம்ம கூட உரை வழங்குறதுக்காக சுந்தரபாண்டிபுரத்திலிருந்து சி சக்திவேல் ஐயா காத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க.
2: இந்த நாதமும் வேதமும் நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப இந்திய இசையில் ரெண்டு பிரிவுகளை நம்ம பார்க்கலாம், ஒன்று இந்துஸ்தானி இசை, மற்றொன்று கர்நாடக இசை. இந்த கர்நாடக இசை உலகெங்கும் புகழ்பெற்று விளங்குவதற்கு காரணம் தமிழோடு இசை பாடிய பண்ணிசை. பின் தென்னகம் எங்கும் பரவி கர்நாடக இசை என்ற பெயர் கொண்டு இன்று உலகளாவிய புகழோடு விளங்குகிறது. இது ஒரு காரணம். இதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்தால், இயல் இசையாளர்கள், இந்த இயல் இசையாளர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளா ஆகிய நான்கு தென் மாநிலங்களுக்குரிய தென்னிந்திய இசையில் கால ஓட்டத்தில் பல இசையியலாளர் மேதைகள் தோன்றினார்கள். அதில் தமிழ்நாட்டில் 18-19 வாழ்ந்த ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர், நாத ஜோதி முத்துசாமி தீட்சிதர்னு சொல்லுவோம், சேமா சாஸ்திரிகள், இவங்க வெறும் கீர்த்தனிருக்காங்க. இவர்களை சங்கீத மும்மூர்த்திகள் என்றும் நாம் அழைக்கிறோம். இதற்கு முந்தைய காலத்தில் மும்மூர்த்திகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆதி மும்மூர்த்திகள் முத்து சாண்டவர், பிள்ளை, அருணாசல கவிராயர், இவரை நம்ம தமிழ் மும்மூர்த்தின்னு சொல்றோம். இவர்கள் தமிழில் கீர்த்தனைகள், இசை பாமாலைகள் இயற்றியவர்கள். இதற்கு முன் கிருஷ்ணா மாவட்டத்தில் கிபி 17 வாழ்ந்த சேத்ரஜ்ஞர், இவருக்கு நிறைய பதம் எழுதியிருக்காரு. இந்த பதங்கள் ரொம்ப ராக சாயலோட ததும்பி விளங்குகிறது. நமக்கு இவர் 15-16 வாழ்ந்தவராக நாம் கருதுகிறோம். இவர் தான் ஆரம்ப பாடத்தை நமக்கு வகுத்து கொடுத்தவர். அந்த சரிகம், தாட்டு வரிசைகள், தண்ட வரிசைகள், அலங்காரங்கள், கீதங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு முறைப்படுத்தி கொடுத்தவர். இவர் எழுதின அந்த டெக்ஸ்டுக்கு பதக்கல்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி அதாவது அருணகிரிநாதர் அவர் பாடிய சந்த பாடல்கள், அவர் பாடின சதங்கள் இல்லாத ஒரு விஷயங்களே இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேணும். இவர் தமிழ்ல பாடினார். இதுவும் நம்ம கர்நாடக இசைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கிட்டு

கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தேவார மூவர்கள்னு சொல்றோமே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவர் இறைவன் மீது செயல் பகுதிகளை பாடலாக பாடினார்கள். அதற்கு முன் தென்னிந்தியாவில், அதாவது இந்திய இசையை, காரைக்கால் அம்மையார் தான் அவர் வாழ்ந்த காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. இவர் தான் முதல் முதல்ல செயல் பகுதிகளை பாடல் வடிவில் அமைச்சாங்க. இத வச்சுதான் இதுக்கு முன்னாடி நான் கூறினேன், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், அப்புறம் சேத்ரஜ்ஞர் பதம் எழுதினவர், அப்புறம் பதகுலு புரந்தரதாசர், அப்புறம் தேவாரம், இதுக்கு எல்லாம் முன்னோடியாக விளங்குகிறது காரைக்கால் அம்மையார். நல்ல மனசுல வச்சுக்கணும். இத வச்சுட்டு தான் இந்த புரந்தரதாசர் ஆரம்ப பாடங்களை முறைப்படுத்தினார். இப்ப சரளி வரிசைன்னு சொல்றோமே, இந்த சரளி வரிசைகளை ஒரு 14 கொடுத்துருக்க இருக்கு. ஆனா கூட இது தாளத்தோட கொடுத்துருக்காரு நமக்கு பாடுறதுக்கு. எப்படிங்க சரளி வரிசைகள், இந்த சரளி வரிசைகளை தான் நம்ம ஆரம்ப பாடங்கள்ல சரளி வரிசைகள், அதை தொடர்ந்து ஜண்ட வரிசைகள், அதை தொடர்ந்து மேலுஸ்தாய் வரிசைகள், அதனை தொடர்ந்து தாட்டு வரிசைகள், அதனை தொடர்ந்து அலங்காரங்கள். இந்த சரளி வரிசைகள் என்று கேட்ட என்னன்னு கேட்டா ரொம்ப ஈஸியான ஒரு செயல், பாடுறோம். இது ரொம்ப ஈஸி. இப்ப சரிகமா, இதுல எந்த அசைவும் இருக்காது நமக்கு. இது அவர் புரந்தரதாசர் மாயாமால கவுளையில, அதாவது 15வது ராகம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி தோணும், மொத்த ராகங்கள் எத்தனை என்று அவருக்கு கேட்கணும். ராகங்கள்ல 15வது ராகத்தை அவர் புரந்தரதாசர் எடுத்திருக்கார் ஆரம்ப பாடம் நமக்கு கற்பித்து கொடுக்கறதுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது மேக்ஸ், சயின்ஸு எல்லாம், அது இந்த வேதமும் நாதமும் சொன்னமே எல்லா விஷயமும் அதுல எடுத்துக்கும். இந்த முதல் சரளி வரிசையை நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த சரிகம பார்த்தா ஒரு சுரத்துக்கும் இன்னொரு சுரத்துக்கும் தொடர்பு இருக்கும். அது சேர்ந்திருக்கும் இந்த ஒரு ராகத்துல மட்டும்தான் சுர வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கும். மற்ற 72 ராகங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுர வரிசைகள் இப்படி ஒரு அமைப்புல இருக்காது. அதனால அது மாயாமால கவுளையில ஆரம்ப பாடத்தை எடுத்திருக்க. அது ஒரு பெரிய விஷயம், இது நமக்கு புரியாம இருக்கலாம். இப்ப நமக்கு ராகங்கள் எத்தனைன்னு கேட்டா சொல்ல முடியாது. அதனால மேலகர்த்தா ராகங்கள், அதாவது தாய் தந்தை யாருன்னு நம்மளால சொல்ல முடியும். நம்மளால நம்ம கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். ஆனா இதுல மெயினா நமக்கு அப்பா அம்மா, அந்த மாதிரி மாயாமால கவுளையில இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ராகங்கள் நிறைய உண்டு. இப்ப நம்ம ராகங்களை பத்தி எத்தனை ராகங்கள் என்று முடிவு பண்ணணும்னு நினைச்சோம்னா 72 மேலகர்த்தாக்கள், இதுல சுத்தமத்திய ராகங்கள் 36, பிரதிமத்தியம ராகங்கள் 36. இது அந்த துறை சார்ந்த ஆட்களை பார்த்து பேசும்போதுதான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். இப்ப இந்த 72 மேலகர்த்தா தான் நமக்கு மெயின் ராகங்கள். இதுல இருந்து நிறைய வரும். அதுக்கு முதல்ல நமக்கு வந்து சரளி வரிசைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு ஜண்ட வரிசையை கொடுத்துருக்கார், அப்புறம் மேல்சாய் வரிசையை கொடுத்துருக்கார், வரிசையை கொடுத்துருக்கார். இது வந்து இந்த ஸ்வரம் எப்படி

0: இருக்கும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை அதனால இதை கொடுத்துருக்காரு. அதாவது சுரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆரம்ப பாடங்கள்ல சரளி வரிசைகள், தண்டு வரிசைகள், மேல்சாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள், அலங்காரங்கள், இந்த அலங்காரம் வந்து நம்ம ரிதம் விஷயமா போறது. அதாவது தாளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகுது. அதாவது முதல்ல நம்ம சரளி வரிசைகள் தாளம் இல்லாம பாடல, தாளத்தோட தான் பாடுவோம். ஆனா அது அவ்வளவு விரிவாக நம்ம சொல்லுவதில்லை.
1: ஐயா
0: இங்க இந்த நமஸ்காரம்,
1: நான் நிறைவா என்ன சொல்ல வரீங்க?
0: ஹலோ,
1: சார் சொல்லுங்க.
0: ஆமா, இது இந்த இந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து நீங்க அடுத்தும் பார்க்கலாம்.
1: ஆமா, நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களோட இணையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா?
0: ஆமா மேம், ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு நீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு அழகா உரையாச்சுன்னு ஐயா சுந்தரபாண்டியபுரத்துல இருந்து ஸ்ரீ சக்திவேல் ஐயா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எப்பவும் மகிழ்ச்சியாக ஜாலியாக கேட்டுட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா,
3: என்ன?
2: நான் வந்ததை கூட கவனிக்காமல் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் போல.
3: ஆம் மந்திரியாரே, நாளை நாம் சுற்றுலா செல்கிறோம் அல்லவா. உணவு வழங்குவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் எத்தனை பிளாஸ்டிக் கப்புகள், தட்டுகள் தேவைப்படும் என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
2: என்ன மன்னா, இன்னும் தாங்கள் பழையவற்றை ஃபாலோ செய்யும் அதர பழசான மன்னராவே இருக்கிறீரே.
3: என்ன கூறுநீர், என்ன கூறுநீர்? பழைய மன்னரா? நான் எனது அரசவையிலும் ஆட்சியிலும் பல புதுமைகளை புகுத்திக் கொண்டிருக்கிறேன். உமக்கு என்ன தைரியம் இருந்தால் நீர் என்னை பழைய மன்னர், பழையவற்றை ஃபாலோ செய்கிறேன் என்று குற்றம் கூறுகிறீர்.
2: உண்மைக்கு காலமில்லை மன்னா, நான் உண்மையை தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகமே பிளாஸ்டிக் கழிவு
3: கடலுக்கு மேல் தானே மிதந்து கொண்டிருக்கிறது.
2: இந்த மன்னருக்கு எல்லாவற்றையும் விலாவரியாக கூற வேண்டும். சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனமான குளோபல் எர்த் ஆக்ஷனின் அறிக்கையின் படி இந்தியாவில் ஒரு தனிநபருக்கான பிளாஸ்டிக் பயன்பாடு 5.3 கிலோவாக உள்ளது. உலக அளவில் தனிநபர் பிளாஸ்டிக் பயன்பாட்டில் ஐஸ்லாந்து நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு நபருக்கு 128.9 கிலோ என்ற அளவில் உள்ளது. ஒரு நபரின் உலகளாவிய சராசரி பிளாஸ்டிக் பயன்பாடு ஆண்டுக்கு 20.9 கிலோவாக உள்ளது மன்னா.
3: அப்படியெனில் ஒரு நபருக்கு 20.9 எனில் உலகம் முழுக்க மொத்தமாக
2: மன்னா, கணக்கு தான் நமக்கு வராதே. வராததை பற்றி தாங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்?
3: பின்னர் மொத்த பயன்பாடு எவ்வளவு என்று கணக்கிட வேண்டாமா
2: மன்னா? பிளாஸ்டிக் உற்பத்தி அதிகரிப்பின் மூலம் 2023 ஆண்டில் மட்டும் கூடுதலாக 6,86,42,999 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியில் சேர்ந்து விட்டது என்றும், 2040 உலகளாவிய பிளாஸ்டிக் மாசுபாடு இதைவிட 3 அதிகரிக்கும் என்றும் இந்த அறிக்கை கூறியிருக்கிறது.
3: ஐயோ, அப்படியெனில் உண்மையிலேயே நாம் பிளாஸ்டிக் கழிவுகளுக்குள் மூழ்கி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் இவற்றை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் மந்திரியாரே?
2: பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத மறுசுழற்சி செய்யக்கூடிய அல்லது மக்கும் பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் மன்னா. தாங்கள் கையில் வைத்திருக்கும் இந்த பிளாஸ்டிக் கப்பு பூமியை விட்டு செல்ல 450 ஆகும்.
3: 450 வருடங்களா? அதற்குள் நாமே ஆவியாகி விடுவோமே.
2: இதனால் இயற்கை பொருட்களான வாழை, வாழை இலை, வைக்கோல் மற்றும் கரும்பு சக்கையில் இருந்து கப்பு மற்றும் பிளேட்கள், ஸ்பூன்கள் இவற்றையெல்லாம் தயாரிக்கிறார்கள். இவற்றை நாம் பயன்படுத்தினாலே ஒரு நாளைக்குள் அது இருந்த இடம் தெரியாமல் மக்கிவிடும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இவற்றையெல்லாம் நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் அண்ணா. இவையெல்லாம் பூமிக்குள் சென்றால் மக்கிவிடும் தன்மையுடையவை. இதனால் மண்ணிற்கும் பாதிப்பில்லை, மனிதர்களுக்கும் பாதிப்பில்லை.
3: மந்திரியாரே, மாற்று வழி எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் விலை சற்று அதிகமாக இருக்கிறது
2: மன்னா. பிளாஸ்டிக் குப்பைகளால் ஏற்படும் வினைகளுக்கு நாம் கொடுக்கும் விலையை விட இந்த விலை ஒன்றும் அதிகமில்லை. நமது எதிர்கால சந்ததியை நினைத்தாவது மக்கள் நிச்சயமாக இந்த மாற்றத்திற்கு தயாராக வேண்டும்
3: மந்திரியாரே. அப்படியெனில் இம்முறை

0: சுற்றுலாவிற்காக இயற்கை பொருட்களான வாழை இலை, வைக்கோல், கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை பொருட்களான கப்புகள், பிளேட்டுகள், ஸ்பூன்கள் இவற்றையே வாங்கிவிடுவோம். அதற்கான செலவுகள் அனைத்தையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். அடுத்த மாதம் உமது சம்பளத்தில் கழித்துக் கொள்கிறேன்.
1: என்ன, ஒரு நல்ல விஷயத்தை கூறியதற்கு நமது சம்பளத்தை அதிகரித்து தருவார் என்று பார்த்தால் என் சம்பளத்தில் கை வைப்பதா? நல்ல மன்னரிடம் வேலை பார்க்கிறேன். இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேரம் 8:44. நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக.

0: விளம்பரங்களுக்கு விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 249864458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொடர்வது சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: ஒரு நண்பர் அவசர அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமா செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன உங்களால முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன 5ஆம் வகுப்புல ஒரே தடவையில பாஸ் ஆயிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ல பாஸ் ஆயிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அது நமக்கு தெரியுது. மூணாவது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்யறது. நாலாவது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்யறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்னைக்கு விஞ்ஞானம் புதுசு புதுசா எதையோ கண்டுபிடிச்சுட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பாக்குறப்போ ஆரம்பத்துல ஆச்சரியமா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. இப்ப வானொலி பெட்டி புதுசா வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம். இப்ப யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறது இல்ல, வச்சிருந்தாதான் ஆச்சரியமா பாப்பாங்க சில பேர், இந்த காலத்துல எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. மாறா அதை அலட்சியமாவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதுல கருத்தாழம் உண்டு. எதை பத்தியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார், புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மள வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ள ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்கள்ல எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மள வந்து வியப்பில் ஆழ்த்தி கூலங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளா மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடிய 3:30 நூல்ல ஒரு பாட்டு வருது, ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிவாணர் எழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பா இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் வந்து புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்துல நம்ம எப்படி எல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சு ஜெயிலுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க. சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பாக்குறீங்க, நான் இப்ப இங்க வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்ப இங்க வந்ததுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லப்பா, ஏற்கனவே நீ இங்கிருந்து விடுதலை ஆகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டா திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனா வாழ்க்கையில வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம், அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 8:53. நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து.

என் அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இன்று 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்க வேண்டிய எண் 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு சேர்த்து 2561

3 2 மற்றும் 2 5 6 1 1 3 3 என்ற 2 எண்களுக்கும் அழைக்கலாம். மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க புதுநேயர்கள். 0462 அப்படிங்கிற அந்த இணைப்பு எண்ணோடு சேர்த்து 2 5 6 1 1 3 2 மற்றும் 0462 2 5 6 1 1 3 3 என்ற எண்களிலும் தொடர்பு கொண்டு பேசலாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டி பன் ஜோனா. யாராவது ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப துணிச்சலானவர் அப்படிங்கிறத காட்டு.

0: இதா இல்லை தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இவர் இப்படி கோவப்படுறாருப்பா அப்படிங்கிறத காட்டுதா அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியா, அனுதியை கண்டு யாராவது ஒருத்தர் கொந்தளிச்சு எழுறாரு அப்படின்னா அது பலமாக இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நிதானமாக இருக்கிறது தான் உண்மையான பலமாக அப்படின்னு பேச போகிறீங்க. கோபம் இல்லாமல் மாற்றங்கள் உருவாக்க முடியுமா? அதே நேரத்தில் கோபத்தால் எத்தனை உறவுகளும் வாய்ப்புகளும் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மறுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் கோபம் பலமாக பலவீனமா அப்படின்னு தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோபம் வந்து நமக்கு பலவீனம் தான்.
0: பலவீனம்,
1: ஒரு சிறு பையனை கூப்பிட்டு கோவப்பட்டு பேசும்போது அவன் வந்து அவனும் கோவப்பட்டு பேசும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். ஆனா அவனை வந்து ஒரு அன்பா அவனை முதுகை தட்டி ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லி அவனை நல்வழிப்படுத்தும் போது அவன் வந்து சிறப்பாக வாழ்வான். அந்த அந்த கோபம் வந்து நமக்கு பலவீனம் தான். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்ததுக்கு. நிகழ்ச்சி கூட அடுத்த அனுகூலம் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாரியிலிருந்து பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க பேசுறீங்க?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க.
2: மேம், கோபம் என்னை பொறுத்த வரைக்கும் பலவீனம் அப்படின்ட்டுதான் மேம் நான் சொல்லுவேன். ஆமா, பெரும்பாலும் இந்த சமயத்துல கோபம் ஏற்படுறதுனால நம்ம உடம்பு கெடுது. எதிர்க்க இருக்கிறவங்கள நம்ம காயப்படுத்துறோம். பல்வேறு தருணங்கள்ல நம்ம கோபப்படும் பொழுது மற்றவங்க நம்ம மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை அப்படிங்கறத உடைக்கப்படுது. தேவையற்ற வார்த்தைகள் அப்படிங்கறத பேசுறோம். அந்த ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கோபத்தினால வாழ்க்கையில சாதிக்கிறதே இல்லைன்னா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் கொடிய நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மேம்?
0: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அருமை அருமையா பேசிட்டு இருக்கீங்க.
2: அதனால என்ன பொறுத்தவரைக்கு கோபத்தை தவிர்த்துக்கிறது பெஸ்ட்
0: பெஸ்ட். நன்றி ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அழகாக சொன்னாங்க, கோபப்படுறது நமக்கே எதிரி அப்படின்னு. அடுத்த நேர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. யார் எங்க இருந்து?
3: குமரி மாவட்டம் இரணியம் ஜெகதீசனம்மா. கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுமா, அதனாலே நமக்கு உடலுக்கு வந்து பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இப்ப வந்து மனுஷனுக்கு இப்போ சூழ்நிலையில சுகர் பிரஷர் பல விதமான நோய்கள் இருக்கு. இதுல வந்து டென்ஷன் ஆகும்போது கோபப்படும் போது இந்த நோய் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அன்போடு நம்ம பழகணும், கோபத்தை தவிர்த்துருங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி
0: நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் தேவதை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு கேட்கும் எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்றது அது ரொம்ப பலவீனம்ப்பா அப்படின்னு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதா?
2: வணக்கம், கும்பகோணம் சரோஜினி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: கோபங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாரும் சில பேர் வந்து கோபப்படுறதுனால பலம் நினைப்பாங்க. கோபம் வந்து பலம் கிடையாது. பலகி நம்மளால முடியல அப்படிங்கறதுனாலதான் நம்ம கோவப்படுறோம். நம்ம கோவப்படாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களா, அதை வந்து நம்ம மனசுல நம்மளே அடக்கிக்கணும், கோபத்தை முழுங்கிடணும். அப்படி முழுங்கறதுனால வந்து நம்ம வந்து நம்ம ஏமாறித்தனமா விட்டு விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. எதிராளிங்க வந்து அப்படி நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே. நம்ம ஒதுங்கி போறதுனால நினைக்கிறாங்க, ஆனா கோபம் வருது. அத அவங்கள வந்து நம்ம பேசணும்னாக்கா நம்ம பெருசா போயிடும், நாலு கணக்குல வந்து இதாயிடும். அப்படிங்கறதுனால நம்ம வந்து கோபத்தை அடக்கணும். அடக்க நம்மளுக்கு வந்து பலமே தவிர பலகீனம் கிடையாது. ஒதுங்கி போறதுனால நம்மளுக்கு வந்து இது கிடையாது. யாரு ஏமாந்து போறோம்
1: அப்படின்னு நினைக்க, எல்லா கோபத்தையும் வச்சிருக்கிறதுனால அது உடம்புக்கு பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: பாதிப்பு உண்டாகும். அந்த கோபத்தை மென்மையா நம்ம வந்து அதை வெளிப்படுத்தலாம். மென்மையா வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பலமா இருக்குங்கிறது நினைக்கிறேன்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், யார் எங்க இருந்துமா? நல்லா இருக்கோமா, சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோபம் வந்து பலமா பலவீனமான்னு தெரிஞ்சுங்க.

0: பலவீனம் தான், இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கட்டும், இன்னைக்கு உறவுகளா இருக்கட்டும், இந்த இந்த கோபத்தினாலதான் நிறைய வந்து பிளவுகளும் சண்டைகளும் நமக்கு இருக்கு இல்லையா. அன்பால சாதிக்கலாம் சொல்லுவாங்க, கோபத்தினால சாதிக்க முடியாது. நம்ம ஒரு தவறுகளை திருத்துறதுக்கு கூட கோபப்பட்டுதான் அவங்களை திருத்தணும்னு கிடையாது. நம்ம ஒரு அன்பால நம்ம சொல்ற முறையில சொன்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இந்த கோபப்பட்டு நம்ம பேசும்போது நம்ம வீட்டுலயே அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமான கோபம் வந்து பிரச்சனை பெருசாதான்
1: பெருசாதான் வரும்.
0: அதை வந்து நம்ம அன்பாலே பேசக்கூடாது. குழந்தைக்குமே வந்து நம்ம கோபமா தான் தவிர அதை வந்து அதை.
1: நன்றிம்மா, நன்றி நன்றி. உங்களோட இனிப்பு கொஞ்சம் சரியாக எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் உங்களோட கருத்து எனக்கு சரியாகவே புரிஞ்சுது. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து.

0: சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம். குட்டிப்பன் ஜோனா இருக்கு.
0: சொல்றது யாரு?
1: தேனி மாவட்டம் சின்னமலூர் சசிகலா பேசுறேன்.
0: உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இல்லையா?
1: இதப்பா உங்களோட பேசுறது நாளாச்சு. நேத்து நான் பேசலப்பா.
0: நேத்து பேசலையா? ஆ சரி சொல்லுங்க.
1: அப்ப கோபங்கிறது மனிதனுடைய இயல்பான ஒரு குணம்தான்ப்பா. சிரிப்பு அழுது மாதிரி கோபம்ப்பா. இது வந்து மனநிலை மாறிடுச்சுன்னா கோபம் வந்து குறைஞ்சு போயிருப்பா. நான் கோபங்கிறது வந்து நீங்க பலமா பலவீனமா கேட்டுக்கீங்க, நம்ம கையாளுகின்ற விதத்தை பொறுத்ததாப்பா அமையுது. பலம் எப்படின்னா கோபத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கறணும்ப்பா. அதை நம்ம இயக்குனா நம்மளுக்கு தெரியும் எதுக்கு கோபப்படணும் அப்படின்னு தெரியும். சுய கட்டுப்பாடா இருப்போம், நல்லா சிந்திப்போம். அப்ப சிந்தித்து வந்து ஆக்கபூர்வமான செயலை செய்யும் போல அதை பயன்படுத்தும் போது நம்ம வந்து கோபப்படுவது வந்து பலம் தான்ப்பா. உதாரணமாக சமூகத்துல ஒரு அநீதி ஏற்படுது, யாராச்சும் ஒருத்தங்களை வந்து அதாவது அனாவசியமாக பேசினாலோ அல்ல துன்புறுத்தினாலும் நம்ம தட்டி கேட்கலாம்ப்பா, அது பலம்ப்பா. நம்ம சுயமரியாதை இழக்கின்ற போது, மரியாதை இழக்கின்ற போது ஏன் என்னன்னு சொல்லி கேட்கிற பலம்ப்பா. எப்ப பலவீனம்னா கோபத்துக்கு நம்ம உட்பட்டு நம்ம என்ன செய்யுதுன்னு தெரியாம தன்னை மறந்து சுய கட்டுப்பாட்டை இழந்து புத்தியை இழந்து என்ன செய்வோம், சட்டன முடிவெடுத்து தகாத ஒரு செயலை செய்கின்ற போது அது பலவீனமா இருக்கும்ப்பா. பொதுவா நேர்மையானவர்களுக்கு வந்து பொய் சொன்னா கோபம் வரும்ப்பா. அந்த கோபம் ஏற்படுகின்ற போது நம்ம கட்டுப்பாட்டை வந்து இழக்காம நல்ல முறையில வந்து அந்த கோபத்தை வந்து பலமா மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி நன்றி, அருமையான பதிவுமா நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 1 3 2 மற்றும் 2561 1 3 3 என்ற எண்கள்ல நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
2: மேடம் பணிவான காலை வணக்கம். மேடம் ரவிச்சந்திரன் உலகிருக்கு. மேடம்
0: சொல்லுங்க.
2: மேடம் அதாவது கோபத்தினால நம்ம எல்லாமே இழந்துருவோம். ஆமா, அந்த நமக்கு என்ன பேங்க அப்பால ஒரு சொம்பு தண்ணி குடிப்பா கொஞ்சம் பொறுமையா உட்காருப்பாங்க போது நமக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க மனசை புரிஞ்சிருக்கு. நம்மளும் சரி அப்பா சொல்றாங்களோ ஒரு கருத்து இருக்குன்னு நினைச்சு நம்ம நாலு இடத்துல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு வந்து எப்போதுமே பகையாதான் வளரும். என்னன்னு கேட்டீங்கன்னா கோபத்தை முடிஞ்ச அளவு நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துட்டோம். வளர தலைமுறைகள் வந்து அந்த கோபங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போகும். ஏன்னா எல்லா வேலையும் இருக்காங்க, அந்த வேலையை கூட்டிக்கிடுவாங்க. அது கோவம் மட்டும் இல்லாம இருந்தா தனிமையில ஒரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் வெளியே போய் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா
0: சேதுபதி திரைப்படத்துல நான் முத்துக்குமார் வரிகளுக்கு கே சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்ல நிவாஸ்கி பிரசன்னா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 9:18 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம்.

0: நேரம் 9:25. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகிழ்ச்சி ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு தான் கேட்கும் நிகழ்ச்சி. செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார்? யாரு எங்க இருந்தையா?
1: திருச்சி மாவட்டம் பிருகமணியில இருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேன்மா.
0: சொல்லுங்க.
1: கோபம் பலமா பலவீனமானு கேக்குறீங்கம்மா? கண்டிப்பா அந்த கோபம் வந்து ஒரு பலவீனம் தாமா. நம்மளுடைய இயலாமையில வர்றதுதான் கோபங்கிறத. இப்ப நவீன சொல்றாங்கம்மா, கோபம் வரும்போது வந்துட்டு நின்று கோபிக்கும் போது கோபம் வந்தா உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா தண்ணி எடுத்து அந்த ஒசி, அதாவது தொழுகைக்கு வந்து ஒசியம், அந்த மாதிரி கைகால் மொத்த கழி நம்ம ஒசி செஞ்சாலே வந்து ஓரளவுக்கு கோபம் கொஞ்சம் தனி
0: தனியும்.
1: கோபங்கிறது அந்த சைத்தானுடைய குணம். அதனால வந்து அந்த கோபம் நமக்கு முக்காவாசி அழிவுதான் தெரியும். ஏதோ ஒரு சில வகையில நம்ம கோபப்படணும், கோபப்படாம இருக்க கூடாது. கோபப்படுற விஷயத்துக்கு கோபப்படுத்தே ஆகணும். ஆனா வந்து கோபங்கிறது நம்மள வந்து நம்மளே நம்ம அழிச்சிக்க கூடிய ஒரு பொருள் மாதிரி. ஏன்னா நம்ம கோபம் போது நம்மளோட உடம்பு உறுப்பு உள்ள நரம்பு எல்லாம் அப்படி விடைச்சு போய் நம்ம ஒவ்வொரு டென்ஷன் பிரஷர் அதிகமாக நோயை உண்டாக்கி
0: விட்டுரும்.
1: அதனால இந்த கோபம் அப்படிங்கறது என்னைக்குமே வந்துகிட்டு அது கெடுதல் தாமா, பல பலவீனம் தாமா, பலம் கிடையாதுமா.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்கள் செய்ய கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு? வணக்கம், உங்களோட ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணிருங்க.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
2: மேடம், செங்கச்சி மாவட்டம் அலவத்துல இருந்து சின்னத்துறை பேசுறேன் மேடம்.
0: சின்னத்துறை சார்,
2: சொல்லுங்க மேடம். கோபம் வந்து பலவீனம் தான் மேடம்.
0: பலவீனம்
2: தான். அதாவது கோபத்தினால நம்ம பல உறவுகள் இழக்க நேரிடம், நண்பர்கள் இழக்க நேரிடம். முதல்ல நம்ம உடம்பு ஹெல்த் இழக்க நேரிடம். அதனால கோபம் வந்து பலவீனம் தான் மேடம் என்ன பொறுத்தளவுக்கு.
0: நன்றி நன்றி
2: நன்றி மேடம்
0: நன்றி. நீங்க செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயினர். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம் மாரித்தாய்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். பார்த்து ஒரே பார்த்து மேடம்.
0: சொல்லுங்க.
3: கோபம் வந்து பலவீனம் தான் மேடம். பலமா எப்படி இருக்கும்? கோபத்தால எத்தனை குடும்பம் சின்ன பின்னம் ஆகுது, எத்தனை குடும்பம் எப்படி எப்படி எல்லாம் ஆகுது, எத்தனை குடும்பத்துல பிரிவினை ஆகுது, எத்தனை குடும்பம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேற வேற வேற முடிவு எல்லாம் எடுத்தாங்க. அது பலவீனம் தானே மேடம்?
0: கண்டிப்பா.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட கோபம் அப்படிங்கிறது பலவீனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 19:33 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து ஐயா? நலமாக இருக்கிறோம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? யார் சார்? கேட்கல ஒழுங்கா.
1: ஹலோ.
0: ஆ சார், எங்கேருந்து?
1: கைத்தாரிலிருந்து காந்தி பேசுகிறேன்.
0: காந்தி சார் சொல்லுங்கள், உங்கள் குரல் கேட்கல எனக்கு ஒழுங்கா. ஏன் சார், நான் பேசுனது தான் கேட்டுச்சு, சொல்லுங்கள்.
1: வாழ்க்கைக்கு கோபம் முக்கியம் தான்.
0: கொஞ்சம் தள்ளி வந்து இருந்து பேசுங்களேன் சார், நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: காத்து வேற ஓர அடிச்சா.
0: சரி சரி சொல்லுங்க.
1: வாழ்க்கைக்கு கோபம் முக்கியம் தான், ஆனா கோபமே வாழ்க்கையா இருக்கும்.
0: நன்றி நன்றி, அருமையான பதிவு. வாழ்க்கைக்கு கோபம் முக்கியம்தான், ஆனால் கோபம் அப்படிங்கிறதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயத்தாரிலேருந்து காந்தியை சொல்லியிருக்காங்க.

அருமையான பதிவு, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் 04622516133 என்ற எண்களையும் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தூத்துக்குடி திரைப்படத்தில் இருந்து.

0: 9:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
1: வணக்கம் மேடம்.
0: மும்பைல இருந்து யாரு? நடராஜன் சாரா?
1: பாதிக்காம இருக்கு. மேல போச்சுன்னா ஆரோக்கியத்தையும் பாதிக்குது மேடம். அதாவது அனாவசியமா கோவப்படலாம், காரணம் இல்லாம கோவப்பட கோவப்பட்டாங்க வந்து உறவுகளுக்குள்ள வந்து விரிசலை ஏற்படுத்தும் மேடம். நண்பர்களுக்குள்ள காயப்படுத்தி வந்து உறவுகளே வந்து உறவுகளுக்குள்ள வந்து பிரிவு ஏற்படுத்தும் மேடம்.
0: அதனால கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க?
1: நாம கோபப்படக்கூடாது. அதனால வந்து அமைதியாக இருந்திருந்தாங்க நம்ம வந்து நம்ம காரியத்தை வந்து சாதிக்க முடியும்.
0: நன்றி நன்றி நன்றி சார். நடராஜன் சார் உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அவங்களுடைய இணைப்பு கொஞ்சம் வந்து ஒழுங்கா இல்ல. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க, யார் எங்க இருந்து சார்?
2: வணக்கம், கடம்போடு வாழ்வோம் நல்ல பெருமாள்.
0: சொல்லுங்க சார்,
2: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல பெருமாள் சார், இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களோட இணைப்பு வந்து ஒழுங்காக கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் நீங்கள் வந்து ரேடியோ பக்கத்துலேருந்து பேசாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டு பேசினீங்க அப்படின்னா எனக்கும் தெளிவாக கேட்கும், மற்றவங்களுக்கும் தெளிவாக கேட்கும். அடுத்த நேயர் யார் எங்கே இருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் யார்? வணக்கம், யார் எங்கே இருந்துமா?
3: நான் இங்கே கலைக்கநகர்லேருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: கலைக்கநகர் சாந்திமா, சொல்லுங்கள்.
3: கொஞ்சம் குரல் சொல்லுவாங்கள்ல.
0: ஆமாம்.
3: செல்லுபடி செல்லுபடி ஆகாத இடத்துல கோபத்தை காட்டினால் தீமை உண்டாகும், செல்லுபடி ஆகும் இடத்தில் கோபத்தை காட்டினால் அதை விட தீமை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு குரல்
0: சொல்லுவோம்.
3: குரல் படிச்சிருக்கேன், குரல் மறந்துட்டு. கோவப்படுற இடத்துல கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது.
0: அதாவது கோவப்பட வேண்டிய இடத்துல கூட படக்கூடாதுப்பா, அமைதியா வந்துடணும்.
3: ஆமா, அதை விட தீமை எதுவுமே இல்லை அப்படின்னு.
0: நன்றிமா, நன்றி
3: நன்றிமா,
0: நன்றி நன்றி. அருமையா சொன்னாங்க, கோபப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ல கூட படாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 9:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கோபம் அப்படிங்கிறது பலமாக பலவீனமாக அப்படி தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், செல்வம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் செல்வம் சார், உங்கள் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமாங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு தான் வர சொல்லிட்டீங்க.
0: அப்படியா?
1: அதனால எப்பமா தான் வந்து பேசுறது.
0: சரி சரி சரி.
1: பொதுவாகவே வந்து கோபப்படணுமா வேண்டாமா கேக்கீங்களா?
0: ஆமா சார், கோபம் அப்படிங்கிறது பலமா பலவீனமா? இப்ப நம்ம ஒருத்தங்க மேல
1: கோபம், கோபம் வந்து வேண்டாங்க. என்ன பொறுத்தவரை கோபம் படும்போது முதல்ல நமக்கு முதல்ல நம்ம உடம்பு பிரச்சனை ஆக்கிரும். முதல்ல ஒரு பிரச்சனை ஏறும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆளு நம்ம போய் கோபப்பட போறோம். ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கெடுத்துக்கிட்டோம் முதல்ல. கண்டிப்பா அதை முதல்ல கண்டிப்பா நினைச்சுக்கணும். எல்லாருமே அதிகமா ஒரு டென்ஷன் ஆக்குறாங்கன்னா நமக்கு வந்து முதல்ல பிபி ஏறும். பிபி ஏறின உடனே அவங்க நம்ம பிடிச்சி பேசுவோம், ஆஹூ அடிமா என்னெல்லாம் பேசுவோம். அதனால வந்து அதை எப்படி முதல்ல சரி பண்ண முடியுமோனா அமைதியான சூழ்நிலை யோசிக்கணும் இல்லையா. கோவப்படுறது நம்ம உடம்ப பாதிச்சுட்டு தான் அடுத்த ஆளுடைய மனநிலையே பாதிக்கும். கண்டிப்பா அது அவர் எவ்வளவு பெரிய தவறு பண்ணாலுமே, எவ்வளவு பெரிய கஷ்டப்படுத்தாலுமே அதுக்குள்ள காரியத்தை எப்படி சுகமா தூக்கி தீக்கணும், அதுக்காண்டி போய் அவரை போய் ரெண்டு அடி அடிச்சாக்க நம்ம கோபம் குறைஞ்சிருப்பது கிடையாது. கண்டிப்பா அது தன்மையான பேசணும், அதை சரி பண்ண பாக்கணும். அவர் அந்த தப்பு செய்ய அதான் போலீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, அவரு இருக்காங்க. நம்ம வந்து கோவப்படக்கூடாது. நீங்க எதுக்கு எந்தெந்த இடத்துல போய் சொல்லணுமோ அந்த இடத்துல போய் சொல்லுங்க, அவங்க தண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து அந்த இதை நம்ம அதை நம்ம கையில எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ஒருத்த நம்ம மேல ஒரு ஒரு பழி வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து நம்ம இது எந்த எந்த இடத்துலயும் நம்ம செயல்படக்கூடாது. இப்ப பொதுவாக பழி வாங்குதோம்னா அவருடைய பழியை நம்ம வாங்குதோம்னு அர்த்தம். கண்டிப்பா பழி வாங்குறதுனா அதுக்கு மீனிங்கே அதான். கண்டிப்பா பழி வாங்கக்கூடாது. எப்படி வந்து அவர் தவறு பண்ணா எப்படி சொல்லணும் அவர்கிட்ட, இல்லைன்னா எப்படி செய்யணும், இல்ல அவர் எப்படி தண்டிக்கணும்னா அதுக்குள்ள காரியத்தை எப்படி இறக்கணும், அதுதான் யோசிக்கணும் இல்லையா. நம்ம உடம்ப கோவப்பட்டு கெடுத்துக்கூடாதுன்னு
0: நினைக்கிறேன். செல்லும்
1: சார், சொல்லுங்க.
0: யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கொத்த அவன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா கூட நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா அமைதியா போனா ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்குல்ல, அவன் திட்டாவோ திட்டவே அப்படின்னு
1: ஒரு அந்த அந்த அதான் அந்த மனிதனுடைய ஆறறிவு படிச்சிருக்காருல்ல கடவுளே நமக்கு.
0: ஆமா,
1: அந்த தன்மை வரணும் எல்லாருக்கும். அந்த அமைதியான குணம் இருக்கும் பாருங்க, அவங்கதான் பெரிய கில்லாடி ஆயிருவாங்க. பெரிய
0: அப்படி இருந்தா நம்மள வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க இவங்க
1: நினைச்சு நினைச்சு போறாங்க. இப்போ என்னடா அவரு செல்வம் அப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா அது அவரோட எல்லாருடைய மனநிலையை வந்து நம்ம வந்து

0: பண்ண பாக்குறோம்னா அமைதி வந்து எவ்வளவு பெரிய குணம் ஒண்ணு. கண்டிப்பா நம்ம என்ன ஏசிட்டு போறாங்க ஏசிக்கங்க, ஏசுனாரு ஒரு கணத்தை அடிச்சு இன்னொரு கணத்தை கணிச்சாரு சொல்லுங்க. அந்த மனநிலை வந்து எல்லாருக்கும் இருக்கணும், உலகம் நல்லா நார்மல் ஆயிருங்க. கண்டிப்பா அவரு ரெண்டு ரூபாய் பரவாயில்ல, அவரு என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுடுவாரு நம்மளை பத்தி, என்னைக்கா ஒரு நாள் நல்ல மனிதர் நம்ம ஒரு தப்புன்றோம் கண்டிப்பா உணரக்கூடிய தன்மை கடவுள் கொடுத்துருவாரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா அருமை அருமை. இந்த அதாவது என்ன கோபம் மட்டும் படாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த உலகமே அழகாயிரும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க செல்வம் சார். நிகழ்ச்சி கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: நான் கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன்.
1: முருகேசன் சார் நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா
1: நலமா இருக்கிறோம் சொல்லுங்க.
2: கோபம் பலமா பலவீனமானு கேக்குறீங்க?
1: ஆமா சார், ஆமா சார்,
2: பலம் தான் மேடம்,
1: பலம் தான்.
2: என்னன்னு கேட்டோம்னா இப்ப நம்ம ஒரு நிறுவனம் வச்சு நடத்தணும்னு வச்சுங்க, அவங்க நாலு பேர் வேலை செய்யறாங்கன்னா கொஞ்சம் கோபப்பட்டதா அவங்க வேலை செய்வாங்க.
1: ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தீபாவளி திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

8:54 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நேயர், அடுத்த நேயர் யார் எங்கிறது? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா? வணக்கம், யார்? அவங்களோட இணைப்பு வந்து மறுபடி கட்டாயிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. என்ன கேட்டீங்க அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மனுஷனோட ஒரு இயல்பான உணர்வு தான் கோபம். ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அநீதியை எதிர்த்து நிற்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது ஒரு பலமாக மாறுது. அது மனிதனை செயல்படவும் மாற்றத்தை ஏற்படுத்தவும் தூண்டுது. ஆனால் கட்டுப்பாடே இல்லாமல் வெளிப்படக்கூடிய கோபம் அப்படிங்கிறது பலவீனம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கோபத்தின் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா தவறா தான் இருக்கும். அதனால உறவுகள் பாதிக்கப்படலாம், அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். உண்மையான பலம் அப்படிங்கிறது கோபப்படாமல் இருக்கிறதுல கிடையவே கிடையாது. கோபத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்துவதில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கோபம் அப்படிங்கிறது பலமும் பலவீனமும் இல்லைங்க, அதை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதான் அது பலமா பலவீனமா அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் அப்படிங்கிறது பலம், கட்டுப்பாடற்ற கோபம் அப்படிங்கிறது பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் 9:55 நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்து, அதனை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:04 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாடல்கள் கேட்கறது ஒரு வகையான சந்தோஷமா இருந்தாலும், நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ காற்றலை மூலமாக கேட்கும்போது, அது காற்று வாக்கில் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே போகும்போது கேட்கறதுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462225

0: 6113 மற்றும் 0462225613133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல், அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொது அறிவு கேள்விகளும் விளக்கங்களோடு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் உண்ணைநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து காஞ்சி பிறந்த மண். பாடல் வந்து இயக்குனர் யார்? சுந்தரராஜன், விஜய் தேவா, நிறையவர் சித்ரா பட்டாம் பட்டாம் அது விஜயபாடு.
0: கண்டிப்பா சார், பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாடலை நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு சூப்பரான கேள்வியும் உங்களுக்காக கேட்க காத்திருக்கேன். சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி தூத்துக்குடி. இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோடு சேர்ந்து கேட்டுட்டே இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கும் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் யார் எங்கிருந்து காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நெல்லை மாவட்டம் பேசுறேன்.
0: நாங்குநேரியில இருந்து கணேசன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மணிக்குயில் படத்துல காதல் இல்லாமங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார், இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: சொல்லுங்க.
0: சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி தூத்துக்குடி.
1: ராமநாதபுரம் மேடம்.
0: சரியான பதில் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது சரியான பதில். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சித்திரன்குடி கிராமத்தில் முதுகுளத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்க முக்கியமான பறவைகள் பாதுகாப்பு பகுதியாகும். இது 1989 பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வலசை பறவைகளின் இனப்பெருக்க நிலையமாக, அதாவது இனப்பெருக்க மையமாக இது இருக்கு. கொக்கு, நாரை மற்றும் பெலிகன் போன்ற பல நீர்ப்பறவைகள் இங்கு காணப்படுது. 2021 இது ராம்சர் ஈரநில பகுதி அப்படிங்கிற சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றது. மேலும் இது பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் சிறப்பு சரணாலயமாகவும் கருதப்படுது. பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா, வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: சுதாமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மரிக்குழம்பு படத்துல வந்து கண்ணதாசனே கண்ணதாசனே.
0: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்குன்னு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, ராஸ் பனியடுக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி அண்டார்டிகா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தாத்தனுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யாரங்க காத்திருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க? சார், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க. கண்டிப்பா சார், நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் தெரியுமா? ராஷ் பனி அடுக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி அண்டார்டிகா. ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி அண்டார்டிகா. ஆஸ்திரேலியாவா? சரியான பதில் அண்டார்டிகா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, ராஸ் பனியடுக்கு அண்டார்டிகா கண்டத்தில் ராஸ் கடலின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ராஸ் பனியடுக்கு உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் பனிப்படலமாகும். இது அண்டார்டிகா கண்டத்தின் தென்பகுதியில் உள்ள கடல், அதாவது கடல் பகுதியில் பறந்து விரிஞ்சிருக்கு. இதன் பரப்பளவு சுமார் 4.7 முதல் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. உலகின் மிகப்பெரிய பனி அடுக்குன்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவின் காலநிலை மற்றும் கடல் மட்ட மாற்றங்களை ஆய்வு செய்ய இது உதவுது. பனிப்பாறைகள் உருவாகும் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகவும் கருதப்படுது. உலக வெப்பமயமாதலின் தாக்கங்களை ஆராய விஞ்ஞானிகளுக்கு முக்கியமான ஆய்வு தளமாகவும் இது இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சுக்கிரயான் திட்டம் என்பது எந்த குழுக்கானது? ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி வெள்ளி. இதுக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நெஞ்சிருங்க.

பிழைப்பதற்கு தானே பாடுபட்டேன் நானு. தங்கச்சிக்கு கல்யாணமாம், தெருவெங்குமே கொண்டாட்டமா. ஏ தங்கச்சிக்கு கல்யாணமாம், தெருவெங்குமே கொண்டாட்டமாம். அட தஞ்சாவூரும்

0: கண்டிப்பா. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: சுக்கிரயான் திட்டம் என்பது எந்த கோளுக்கானது? ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி வெள்ளி.
1: வெள்ளி.
0: சரியான பதில், வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சரியான பதில். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கேன். அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சுக்கிரயான் திட்டம் வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டமாகும். வெள்ளி கோள் அளவு மற்றும் அமைப்பில் பூமியை ஒத்திருப்பதால் பூமியின் இரட்டை சகோதரி அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஆனால் அதன் வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியாகவும் அதிக வெப்பநிலையோடையும் காணப்படுது. இதன் காரணங்களை ஆராய்வதே சுக்கிரயான் திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுது. சந்திரனின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தல் கோளின் மேற்பரப்பு மற்றும் நில அமைப்பை வரைபடமாக்குதல், சூரிய காற்று மற்றும் சுக்கிரனின் அயனோஸ்பியர் இடையேயான தொடர்புகளை ஆய்வு செய்தல், சுக்கிரனின் காலநிலை மாற்றங்கள் மற்றும் புவியியல் பண்புகளை ஆராய்தல் ஆகியவை இதோடைய பணியாக இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: 10:29 நேயர்கள் இணைந்திருப்பது மணி திருநாடு நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, சாம்பூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு நாள் கூத்துல இருந்து அஜய் அழகே அந்த பாட்டு.

0: 10:36 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் அமுதாம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சுந்தரபாண்டியன்ல இருந்து நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன், அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, போரி வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். பாடலுக்கு கேட்டுட்டே கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.

0: 10:40 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது பேசுறதுக்கு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் காலை
0: காலை வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தங்க மீன்கள் படத்துல இருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த பாடல்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: சொல்லுங்கம்மா.
0: போரி வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். போரி வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம்.
1: மத்திய பிரதேசங்கம்மா.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, போரி வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் நர்மதாபுரம் மாவட்டத்தில் சத்புரா மலைத்தொடரின் அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கு. போரி வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவின் மிகவும் பழமையான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் ஒன்றாக கருதப்படுது. இதன் பரப்பளவு சுமார் 646 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த சரணாலயம் சத்புரா தேசிய பூங்கா மற்றும் பச்மாரி வனவிலங்கு சரணாலயத்தோடு இணைந்து சத்புரா புலிகள் காப்பகத்தையும் உருவாக்குது. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, உலக பால் தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ June 1, ஆப்ஷன் பி June 11. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருக்கேன்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பத்து மணி 46 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: ரேணுகா தேவி.
3: ரேணுகா தேவிமா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு சிகரம் படத்துல இருந்து அகரம் விக்கும் சிகரம்.
3: நம்ம இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? உலக பால் தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ June 1, ஆப்ஷன் பி June 11.
4: June 1.
3: சரியான பதில். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உலக பால் தினம் ஆண்டுதோறும் June 1 அன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களின் ஊட்டச்சத்து முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைப்பதும், பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் தொழில்துறையின் பங்களிப்பை கௌரவிப்பதும் ஆகும். பால் உற்பத்தி மற்றும் பால் தொழில்துறையின் பொருளாதார பங்களிப்பை எடுத்துக்காட்டவும், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கவும் இது கொண்டாடப்படுது. அடுத்ததாவதா, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? அரியலூர், தூத்துக்குடி. இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக, நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். முகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க மேடம்.
0: முகவூர்லேருந்து ஜோதி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
3: நட்புக்காக படத்துலேருந்து இசைக்கார நண்பா உனக்கு தோஷம் அதிகண்டா.
0: கண்டிப்பாக அந்த பாடல் கேட்டுடலாம். நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
3: சொல்லு.
0: கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ அரியலூர், ஆப்ஷன் பி தூத்துக்குடி.
3: அரியலூர்
0: சரியான பதில். அரியலூர் அப்படிங்கிறது சரியான பதில். தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயம் தான் இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இது மாநிலத்தின் முக்கிய நன்னீர் ஈரநில பகுதியில் ஒன்றாக விளங்குது. சுமார் 454 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த சரணாலயமானது ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வலசை பறவைகளின் வாழ்விடமாக இருக்குது. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பெலிகன், நாரை, ஐபிஎஸ் உட்பட்ட பல அரிய பறவை இனங்களை ஈர்க்குது. இது மத்திய ஆசிய பறவைகள் இடம்பெயர்வு பாதையில் அமைஞ்சிருக்கிறதுனால குளிர்காலங்களில் அதிக அளவிலான வலசை பறவைகள் இங்கு வருது. மேலும் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் ஈரநில பகுதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

இசையை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. இன்னும் சில மணி துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியில சங்கீத் நாடக அகாடமி பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், அதனைத் தொடர்ந்து சிநேகிதிய

இன்னைக்கு பெண்களின் பலவீனம் என்ன, பலம் என்ன, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபோவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இந்தியாவில் இசை, நடனம், நாடகம் இந்த மாதிரியான கலைகளை பாதுகாத்து வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான தேசிய அமைப்பு பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன, இசை, நடனம், நாடகம் இதை பற்றி, இதை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதுதான் சங்கீத நாடக அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவோட கலை உலகுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்குது இந்த சங்கீத நாடக அகாடமி. அதை பற்றி தான் இன்றைக்கி மணித்திராட நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது நிகழ்ச்சியில். முதலாவதாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

8:00. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் சங்கீத நாடக அகாடமி பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது 1953 இந்திய அரசால் நிறுவப்பட்ட இந்த அகாடமி டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டோட பல்வேறு கலைமரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த சங்கீத நாடக அகாடமிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவோட நிகழ்த்து கலைகளுக்கான தேசிய அகாடமியாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சி அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தில் இருந்து

0: இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் 11:14. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, பரதநாட்டியம், கதக்கு, குச்சிப்புடி, நாட்டுப்புற கலைகள், தெருக்குத்து உள்ளிட்ட பல வடிவங்களை ஊக்குவிக்கக்கூடிய சங்கீத நாடக அகாடமி பற்றி தான் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இது வந்து இந்தியாவோட பன்முக கலாச்சாரம் பாதுகாக்கப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களோட திறமையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருஷமும் உயரிய விருதுகளை வழங்கிட்டு வருது இந்த சங்கீத நாடக அகாடமி. இந்த சங்கீத நாடக அகாடமி விருது பெறுறது ஒரு கலைஞரோட வாழ்நாள் சாதனையாக கருதப்படுது. கலை அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ஒரு சமூகத்தோட பண்பாட்டையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கு. இந்த உண்மையை உணர்த்தக்கூடிய பணியை இந்த சங்கீத நாடக அகாடமி ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்தில் இருந்து. அதற்கு முன் விளம்பரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் சங்கீத நாடக அகாடமி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். நிறைய பல்வேறு கலை விழாக்கள், கருத்தரங்குகள், பயிற்சி முகாம்கள், இந்த மாதிரி ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் மூலம் இளம் கலைஞர்களுக்கு தங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அளிக்குது இந்த சங்கீத நாடக அகாடமி. அது மட்டும் இல்லைங்க, நாட்டுப்புற கலைகள் அழிந்து போகாமல் இருக்க அதை பதிவு செஞ்சு பாதுகாக்கும் பணியிலையும் இந்த அகாடமி ஈடுபட்டு வருது. இதன் மூலம் கிராமப்புற கலைஞர்களோட திறமை தேசிய அளவில் அறியப்படுது. கலைஞர்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லைங்க, கலை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுலையும் இந்த சங்கீத நாடக அகாடமி முக்கிய பங்காற்றுது. இதனால கலைக்கு மக்களுக்கும் இடையேயான உறவு வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி அடுத்ததா ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேயர்களே, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 11:28. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சங்கீத நாடக அகாடமி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்தியாவோட ஒற்றுமை மற்றும் பண்பாட்டு பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணியில் இந்த சங்கீத நாடக அகாடமி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது கதை கலை வழியாக நாட்டோட அடையாளத்தை நிலைநிறுத்த உதவியாக இருக்குது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த சங்கீத நாடக அகாடமி அப்படிங்கிறது ஒரு நிறுவனமாக கேட்டிங்கன்னா நிறுவனம் கிடையவே கிடையாது. இந்தியாவோட கலை மற்றும் கலாச்சாரத்தின் காவலனா விளங்கக்கூடிய ஒரு தேசிய பொக்கிசமா இருக்கு இந்த அகாடமி. அது மட்டும் இல்லைங்க, கலைஞர்களோட கனவையும் நாட்டோட பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வரும் இந்த அமைப்பை இந்தியாவின் பெருமை இந்த அமைப்பு இந்தியாவோட பெருமைகளில் ஒன்றா திகழுது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆவாரம்பு திரைப்படத்தில் இருந்து.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் அக்காஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகஹர்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு பணித்திராடு நிகழ்ச்சியில சங்கீத அகாடமி விருது பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது கலைத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரமான அகாடமி புரஸ்கர், அதாவது சங்கீத நாடக அகாடமி விருது கலைஞர்களுக்கு வழங்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்நாள் சாதனையாளர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக அகாடமி ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகளும் வழங்குறாங்க. அதோட உறுப்பினர் அந்தஸ்தும் அவங்களுக்கு வழங்கப்படுது. மத்திய அகாடமியோட நோக்கங்களை மாநில அரசு நிறைவேற்றவும், தமிழகத்தில் கலைகளை போற்றவும், தமிழ்நாட்டிலையும் இயல் இசை நாடக மன்றம் 1955 முதல் செயல்பட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளோட கலையோட சுவடுகள் அழிந்து போகாமல் கண்டிப்பாக நாம் பாதுகாக்கணும். நம்மளோட பாரம்பரிய இசை நடனம் நாடகம் போன்ற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு கண்டிப்பாக நம்ம செல்ல வேண்டிய கடமையாக இருக்குது. கலைஞர்களை ஊக்குவித்து கலாச்சாரங்களை போற்றி இந்தியாவோட கலை செல்வத்தை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கலை வாழ்ந்தால் பண்பாடு வாழும், பண்பாடு வாழ்ந்தால் நாடு உயரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மகிழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்ததா உள்ளூர் தகவல் அளித்தறதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
4: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
3: கோமதி நாராயணன் அவர்கள் என்ன தகவல்களோட வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஜோனா, நம்மளை சுற்றி 1000 விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் நமக்கு தேவையானது ஃபில்டர் பண்ணி நம்ம சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 12th முடித்தவங்கெல்லாம் காலேஜ் போகிறதுக்கு புது ட்ரெஸ்ஸு, பேக்கு, அது இது நிறைய பர்ச்சேசிங்கில் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முதல்ல அட்மிஷன் ப்ராசஸ் அதெல்லாம் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலந்தாய்வு நேற்றிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக தமிழகத்தில் 180 அரசு கல்லூரிகள் இருக்குது. இதில் கலை அறிவியல் கல்லூரிக்கு இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம், பிகாம், பிசிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் கலந்தாய்வு நடந்துட்டுருக்கு. பொது பிரிவுக்கு 18 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அந்த ஆவணங்களோட போய் நமக்கு எந்த கல்லூரியில் என்ன இது இருக்கோ கலந்தாய்வுகளில் மேற்கொள்ளலாம்
3: அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. அடுத்ததான் நானும் ஒரு தகவல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரிவளம் வந்த நல்லூர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நாளைக்கு 10/6/2026 நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்ன அப்படின்னா மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ஊர்லாம் சொல்கிறேன் என்ன கேட்டுக்கோங்க. அதாவது மாதாந்திர பராமரிப்பு வேலைகள் நடைபெறுறதுனால கரிவளம் வந்த நல்லூர், பனையூர், குவளைக்கண்ணி, கோமதி முத்துபுரம், இடையான்குளம், துரைசாமியாபுரம், எட்டுச்சேரி, சென்னிக்குளம், லட்சுமியாபுரம், காரிசாத்தான், செவல்பட்டி, சுப்பிரமணியபுரம், இந்த ஊர்களுக்கு மின் விநியோகம் தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சட்னி, சாம்பார் அதுக்கடுத்து சொல்லுங்கள், அதுக்கு அரைக்க வேண்டியது மீன் குழம்பு கரைக்க வேண்டியது எல்லாத்தையும் சீக்கிரமே எடுத்துருக்கேன்.
4: அதெல்லாம் பக்கம் செஞ்சிருவாங்க. நம்மள மாதிரி சில பேர் தான் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் லேப்டாப்பில் சார்ஜ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதையும்
3: கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ராஜ்குமாரன் திரைப்படத்தில் இருந்து.
5: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
6: என்னன்னு சொல்ல?
5: ஓ யோசிக்கிறிய?
6: எப்படி சொல்ல?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேயர்களே, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 11:53 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் நிறைவான தகவலாக என்ன இருக்குது கோமதி?
4: நிறைவான தகவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்குமே தேவையான தகவல்னு சொல்லலாம். கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு இருக்கிறதுனால வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டில் மிதமான மழையும், திருநெல்வேலியில் மலைப்பகுதி பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட இடங்களையும் இன்றைக்கி இடி மின்னலோட மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
3: ஸோ வந்து எல்லோரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப தூரம் வந்து அப்படியே வந்து பயணம் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பயணம் பண்ணிக்கோங்க. அதாவது கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பண்ணோண்ணா, என் கூட
4: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
3: இதான் உங்களுக்கு, அதாவது இன்னைக்கு ஷோல கடைசி நிகழ்ச்சி சொல்லுங்க, இன்னொரு நாள் நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு தைரியமா
4: சொல்லுங்க. மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் உங்களோட காத்திருக்கிறேன்.
3: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படம்னு கேட்டீங்க அப்படின்னா கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பெண்களின் பலவீனம் என்ன, பலம் என்ன, இது பற்றி தான் தோழிகளோடு பேச இருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நல திட்டங்கள், இன்று பாரத பிரதமரின் பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்க இருக்கிறோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை அளவிடும் இரத்த பரிசோதனைகள். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1995 வெளிவந்த படங்களும் பாடல்களும் கேட்க இருக்கிறோம். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 திரை இசை. இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், டெல்லி அஞ்சல். இரவு 7:32 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று கலித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள். 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றி இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்வது திரை இசை.

0: நேர்லே இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today said the government has spared no effort in empowering the country's youth, women and farmers over the past

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா

0: வணக்கம் நேர்களே, இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. ஸ்நேகிதே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்களோட காற்றலையில் இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான தலைப்பு தான் பேச போகிறோம். நீங்கள் காலையில் ஆனந்த பூங்காற்றில் கோபம் பலமா பலவீனமானு கேட்டிருந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் தோழிகள் கிட்ட. பெண்களினுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம தோழிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க முதல் தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஓகே, அவங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல.
1: நிகழ்ச்சியில் தோழிகள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 1 3 2 மற்றும் 0462251 1 3 என்ற எண்களில் இது பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி.
0: ஜோனா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெண்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? முதல்ல வந்து பலம் மட்டும் சொல்லுவோமே.
1: பெண்களோட பலம் எது அப்படின்னு கேட்குறீங்களா?
0: ஆமாம்,
1: ஆண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பலம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் தான். எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் சரியா வாழ்க்கையில். இதுக்கு இது வந்து ஒரு ஆணாலேயோ அது இந்த ஃபேமிலியால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த பெண் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையில நம்ம வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வந்துடலாம், என்ன பிரச்சனை இருக்கட்டுமே. அதுதான் வந்து பெண்களோட பலம். அவங்க ஒரு வார்த்தை அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு பெண் வாயை திறந்து சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஆண்கள் எந்த இடத்துல விழுந்தாலும் எழுப்பி நிற்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா,
1: அதுதான் வந்து ஒரு பெண்களோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி, பெண்களுடைய பலம் பலவீனம் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்து சாதனா சர்க்கம் குரல்ல பாடல்.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் பெண்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுடைய பலத்தை பற்றி
1: ஜோனா சொல்லியாச்சு.
0: ஆமாம்,
1: பெண்களோட பலவீனம் பற்றி வந்து ரம்யா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தோழிகள் வந்து இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் அழைக்கலாம். ஐயோ, நான் இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு லைனே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தானே ரம்யா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: சரி, இப்போ சொல்லுங்கள், பெண்களோட பலவீனம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
0: பலவீனம் அப்படின்னா என்ன சொல்லலாம்?
1: என்ன கேட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெண்கள்கிட்ட பலவீனம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் இதை சொல்வேன், ஒரு விஷயம் கரெக்டோ தப்போ, ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தப்பு, நீ இதுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் அவங்க ஆகவே மாட்டாங்க. அது வந்து அவங்க சைடில் எது இருக்கோ, அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க இறங்கி வந்தால் கூட அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. யூ ஆர் ராங் மீன்ஸ் யூ ஆர் ராங் அப்படின்னு அவங்க தெளிவாக அவங்க அவங்களோட என்ன இடத்துல நிற்காங்களோ அந்த இடத்துல ரொம்ப ஸ்டபனாக நிற்பாங்க. அது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் சில உறவுகள் வந்து அதனால் பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அவங்களே வந்து பேசுவாங்க, அதுக்காக டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த டைமில் இன்னொரு ஒரு பர்சன் வந்து அவங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? ஆனால் அவங்க செஞ்சது இன்னும் ஆப்போசிட் பர்சன் செஞ்சது தப்பு அப்படின்னா அப்படி தப்பு அப்படிங்கிறதுல ஸ்டபனாக இருப்பாங்க. அது வந்து பெண்களோட பலவீனம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க?
0: நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அவங்களை வந்து அன்பு, யாரனாலும் அவங்க வந்து அன்பால் அவங்கள வந்து வீழ்த்திடுவாங்க பெண்கள். அவங்க வந்து ஒரு அன்புக்கு அவங்க வந்து மசிஞ்சிருவாங்கன்னே சொல்லலாம். ஒருத்தங்க மேலே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம், கெட்டவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, இவங்க கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துட்டா போதும், அவங்க வந்து அவங்கள வந்து விடவே மாட்டாங்க. ஆமாம், நல்லவங்கன்னு நினச்சி அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இதுதான் பெண்களுடைய பலவீனமாக நான் பார்க்குறேன். தோழிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே, அவங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல.

0: தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். அழகிய தீயே திரைப்படத்துல இருந்து ரமேஷ் விநாயகம் இசையில தான் பாடல் கேட்க போறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ன சொல்ல வர்றாங்க. தோழி வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் துர்கா பேசுகிறேன், திருவிநாதபுரம்.
0: துர்கா எந்த ஊர் சொன்னீங்க? துர்கா
1: திருவேங்கட.
0: திருவேங்கட நாதபுரம். ஓகே துர்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெண்களோட பலம் என்ன பலவீனம் என்ன?
1: பெண்களோட பலம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு தைரியம் சொல்றது அவங்கள மாதிரி முடியாது.
0: கண்டிப்பா ஆமா,
2: அவங்கள மாதிரி முடியாது. துர்கம்மா அப்ப நீங்க யாரு?
1: நானும் தான், அதுல நானும் ஒருத்தி தானே.
2: அப்படி தைரியமா போடா சொல்லுங்க.
1: ஆமா நிச்சயமா.
0: சரி,
1: அது மாதிரி பலவீனம் என்னன்னா யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அப்படியே
0: மயங்குவாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க துர்கா நீங்க அப்படின்னு சொன்னா மயங்கிடுறது.
2: அவ ஐஸ் பார் தூக்கி வைக்க நம்பாதீங்க துர்கா.
0: ஓகே ஓகே, அதுதான் பலவீனம் நினைக்கிறீங்க. என்ன சொன்னாலும் புகழ்ச்சி. ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ துர்காம்மா சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பெண்களோட பலவீனம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைகிறாங்க அடுத்த தோழி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: பாளையங்கோட்டையில இருந்து சந்திரா பேசுறேன். இல்ல ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
2: சொல்லுங்க சந்திரமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
2: சொல்லுங்க நீங்க தான், உங்களோட பலம் என்ன பலவீனம்
1: என்ன? பெண்களுடைய பலம் என்ன அப்படின்னா, என்ன இழந்தாலும் யார் இல்லைன்னா கூட அவங்கள அவங்களே தேசிக்கிட்டு வெளியில வந்துருவாங்க.
0: நிச்சயமா
1: அது சொல்லுவாங்க. ஒரு ஜென்ஸ் இல்லைன்னா கூட அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு லேடிஸ் ஒரு அம்மாவா இருந்து அந்த குடும்பத்தையே தாங்கி வழி நடத்திட்டு போயிருவாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. ஓகே,
1: அது அவங்களுடைய பெரிய பலம். இவங்கதான் வேணும் அப்படிங்கறது இல்ல, அவங்க மனசு அவங்களே ஒரு சுயம்புவா தேத்தி வெளியே கொண்டுட்டு வந்துருவாங்க.
2: போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து வாசல் படி பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தாத்தாக்கு எதுவும் சரியில்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே தாத்தா கிட்ட பேசல. ஏன்னா நாங்கள் அந்த தாண்டி போய் தான் நாங்கள் வந்து கீழே இறங்கணும், படியில இறங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா கொஞ்சம் இடம் விடுறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா இடம் விட்டேன்னு கேட்டு உடனே இந்த தாத்தா கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டே இருக்கு. உடனே தாத்தா என்ன தாத்தா, ஏன் தாத்தா அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த தாத்தா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ தான் தவறிட்டாங்கம்மா. எனக்கு இந்த உலகத்தில் இருக்குது, எனக்கு பையன் பேரன் பேத்தி எல்லாமே இருக்கு, ஆனால் இந்த உலகம் அவா இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி தனியாக இருப்பேன் நினச்சவா என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு நினச்சாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம், அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வழி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ அவங்க தான் தாத்தா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தோணலை, நல்லா சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு ஆணோட வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதான் சந்திரா சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து தனிச்சு வந்து அடுத்தது என்ன அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க, ஆனால் வந்து ஒரு ஆணால் மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நிசப்தமான உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா, தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். பிடமரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சாதனா சர்க்கம் குரல்ல மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்துல இருந்து கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை. வசந்த்

0: கேட்டுட்ருக்கிறீங்க பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கிறோம் பெண்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட நிகழ்ச்சியில் இணையிறாங்க தோழி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், எங்க அம்மா சோனா மட்டையும்
2: பீவமா நானுக்கு உங்களை தேண்டும் திரும்ப.

0: இவ்வளவு நேரம் இருக்கே.
1: பாட்டுல ஒரு வரி சூப்பரா தெரியுமா, தந்தை வாழ்ந்து போனால் தாயின் தாயின் வாழ்வு மறைந்து போனான் தந்தைக்கென்று யாரும் இல்லை அப்படின்ன மாதிரி. அவங்க வந்து கணவர் மாதிரி இறந்துட்டா மனைவி எப்படின்னா சமாளிச்சிடும் அவங்க மனசு வச்சு. மனைவி இறந்துட்டா அந்த கணவர் மார்க்கு யாருமே இல்லமா, எந்த 1000 பிள்ளைகள் இருந்தாலுமே ஆனா அந்த மனைவி தான் கடைசியோட பணிவிடை பாக்கும் பாக்கும், அதுக்கு உடம்பு சரியாட்ட மூத்திரத்தை எடுத்து ஊத்தும் எல்லாம் ஊத்தும் பாக்கும். ஆனா சிலவங்க ஓம் பிள்ளைய பாக்கணும் அது அதனாலதான் மனசு வந்து பெண்களுக்கு தான். அதே மாதிரி புரிந்த விட்டுட்டு போயிட்டா அந்த பிள்ளைல வச்சு அது சமாளிச்சிடும்.
2: சரி, இது பெண்களுடைய பலம் சொல்லிட்டீங்க, பெண்களுடைய பலவீனம் என்ன?
1: பலவீனம் வந்து வந்து கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து சொல்றீங்களா நீ வச்சுக்க கருள் ரொம்ப நல்லா இருக்கே
0: நீங்க கருவாட்டு குழம்பு நல்லா வைக்கீங்க அப்படின்னு சொன்னா கருவாட்டு குழம்பு வச்சு ஒரு தூக்கு வாழ்ல குடுத்துட்டுறீங்களோ.
2: நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: ரம்யாமா மாதிரி. ரம்யாமா டோனாமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். யார் எங்க இருந்து சொல்லிருங்க?
2: பெண்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன?
3: சீக்கிரம் வந்து நம்ம குடும்பத்துல உள்ளவியா? பலவீனம் வந்து எனக்கு அது சொல்ல தெரியல
2: சொல்ல தெரியல. எல்லாம் பெண்கள்னாலே பலம் தாங்க, பலவீனமே இல்ல அப்படிங்கிறீங்க. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில்.
3: பெண்கள்னாலே தைரியம் தான்.
2: தைரியம் தான். ஓகேம்மா ஓகேம்மா, நன்றிம்மா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பராக வந்து சாந்திமா சொன்னாங்க, பெண்கள்னாலே பலம் தாங்க, எங்களுக்கு அதில் பலவீனம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: நெல்லை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 மீண்டும் சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில்

0: மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையில் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சி

0: முழுவதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
2: நேரம் பிற்பகல் 12:52 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைகிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், பெண்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன சொல்ல வர்றாங்க தோழி. ஓகே, அவங்களுடைய இணைப்பு நம்ம கிடைக்கல.
1: சொல்லுங்க ரம்யா, நீங்கள் சொல்லுங்கள், பெண்களோட பலம் எது, பலவீனம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அதாவது பெண்களுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் நல்லா பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அதனால தான் வீட்டில் ஏதாவது இருந்தால் கூட இந்தா இதை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் கையில் தான் வந்து ஒப்படைப்பாங்க. வீட்டு சாவியே பெண்கள் கையில் தானே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறது அது பெண்களுக்கு ஒரே ஒரு பலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ தோழி வந்துட்டாங்க, நம்ம அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து உமா. நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க
1: சூப்பரா இருக்கோம் உமா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரலை கேட்டு.
3: ரொம்ப நாள் ஆச்சு லைன்ல. இப்ப எல்லாம் ஒரு நேரம் வரும்னு சொல்றாங்க.
2: ஆமா ஆமா ஆமா, அதனாலதான். சரி உமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெண்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன?
3: பெண்களுடைய பலம்னா பெண்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அது வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா லைஃப் ரன் பண்றதுதான் பலம் சொல்லலாம். பலவீனம்னா அவங்களோட சுய மரியாதை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது.
2: ஓகே, அவங்க
3: நிறைய இடத்துல பெண்கள் வந்து பொறுமையா இருக்காங்கன்னு நினைக்காங்க, ஆனா அந்த இடத்துல அவங்களோட சுய மதிப்பை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தோணுது. அதான் அவங்களோட பலவீனம்னு சொல்றேன்னா.
1: உமா, இப்படி ஒரு பதில், இவ்வளவு ஒரு அழகான பதில நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொன்ன ஒரு.
3: நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்பவே அழகா சொன்னாங்க. பெண்கள் வந்து அதாவது கொட்ட கொட்ட குனிறோம் அப்படிங்கறதுக்காக, அதாவது குனிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்படி நம்ம செய்யும் போது நம்மளோட சுயமரியாதையும் பாதிக்கப்படுது. அந்த மாதிரி இருக்காதீங்க பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு உமா சொல்லியிருக்காங்க. நிஜமாவே அது ரொம்ப ரொம்ப உண்மையான பாயிண்ட். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றோம் அட்ஜஸ்ட் பண்றோம்னு உங்களோட சுயமரியாதை பாதிக்கிற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி உமா.
2: அடுத்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
4: தேவிஸ்ரீ பேசுறேன்.
2: தேவி ஸ்ரீமா, எப்படி இருக்கு?
1: எனக்கு என்னவோ காலையில திரையருவி நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல, அதனால
4: புடிச்சிட்டீங்களா?
1: ஆனா திரையருவி நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்குதே 2:15 அப்ப யாரு வருவா?
2: சொல்லுங்க, பெண்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன?
4: பலம் தான் நம்ம ஒரு மன தைரியம் தான்ப்பா.
2: தைரியம்,
4: நம்ம அச்சீவ் பண்ணிரலாம், நம்மளால முடியும். அழுகப்பா,
2: அழுகை அழுகை தான் பலவீனம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை தான் பலமா மாத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க அதை பலவீனமா சொல்றீங்க. நிச்சயமா நிச்சயமா,
1: நன்றி
2: நன்றிமா,
1: நன்றி நன்றி தேவிஸ்ரீமா உங்க கூட பேசினதுல.
2: அதாவது பெண்களுடைய அழுகிறது வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் ஏதாவது ஒரு நம்ம சோகமான காட்சியை பார்க்கும் போது கூட நமக்கு அழுக வரும். அதுதான் வந்து அவங்க பலவீனமா பாக்குற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பாக்குறது என்னன்னா, ரகசியத்தை வந்து பெண்களால அவ்வளவு சீக்கிரம் காப்பாத்திக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு
1: நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன்.
2: என் கிட்ட எந்த ரகசியம் நீங்க சொல்லாதீங்க.
1: பெண்கள் அப்படின்னா பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசுல சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகே, சரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பத்தி

0: ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக எண்ணங்கள் இருக்குது. பலம் இப்படி இருக்கும், பலவீனம் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
0: நிறைவான பாடல் கேட்கலாம். அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து, வித்யா சஹரிசியில் சாதனா சர்க்கம் குரலில் பாடல்.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்
1: நேர்களை கேட்க இருப்பது ஆதி ஆதாஷ் கிராம யோஜனா பற்றிய சிற்றுரை.
2: ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய திட்டமாக அரசால் 2014 தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயம், கைத்தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கிராமங்கள் மேம்படுத்தப்படும். மார்ச் மாதம் 2019 3 ஆதாஷ் கிராமங்களை உருவாக்குவதே இலக்காக இருந்தது. அதில் ஒன்றை 2016 அடைய வேண்டும் என இருந்தது. 2024 அத்தகைய 5 ஆதாஷ் கிராமங்கள் உருவாக்கப்படும். சன்சத் ஆதாஷ் கிராம யோஜனாவின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், அடையாளம் காணப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் செயல்முறைகளை தூண்டுதல், அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக மேம்படுத்துதல், மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகள் வழங்குதல், மேம்பட்ட மனித வளர்ச்சிக்கு

0: ஊக்குவித்தல், சிறந்த வாழ்வாதார வாய்ப்புகள் வழங்குதல், சில புதிய முயற்சிகள், உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும். ஒவ்வொரு ஆதாஷ் கிராமத்திற்கும் ஒரு கிராம மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் அதன் சொந்த வளங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியலை உருவாக்கும் அதே வேளையில் இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களில் சாத்தியமான நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகள் என்னவென்றால், ஆதாஷ் கிராமத்தை அடையாளம் காணுதல், திட்டமிடல் செயல்முறையை எளிதாக்குதல், கூடுதல் நிதி திரட்டுதல், திட்டத்தை கண்காணிப்புதல். இத்திட்டத்தை பற்றி மேலும் விவரங்களை அறிய www.sanji.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: நேரில் எதிர்ப்பு கேட்டது ஆதி ஆதாஷ் கிராம் யோஜனா பற்றிய சிற்றுரை.
2: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
3: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். கோடை வெயிலில் பல பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. சிறுநீரக பாதை தொற்று, உடல் வறட்சி எனப்படும் டீஹைட்ரேஷன், வறண்ட சருமம், பித்தத்தினால் வரும் தலைவலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது கோடையினால் வருகிறதோ இல்லையோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் எப்படி தீர்வு காணலாம் என்று இன்று பார்க்கலாம். தன்வந்தர தைலம் அல்லது திருவலா தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை உடம்பில் தடவிக்கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஊறி நல்ல வெந்நீரில் தினமும் குளிக்கலாம். இதையே தலைக்கு தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் சைனசைட்டிஸ் இல்லாதவர்கள் செய்யலாம். வாரத்துக்கு 2 நாள் 2 டீஸ்பூன் விகிதம் விளக்கெண்ணெயை 1/4 டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து உறங்கும் முன் உட்கொள்ளலாம். இதை தவிர நம் எல்லோருக்கும் தெரிந்த நன்னாரி சர்பத்து, மண்பானை குடிநீர், நுங்கு, இளநீர், நீர்மோர் போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன், பசு நெய் கூட உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். இதை தவிர 1 கைப்பிடி புதினா எடுத்து 2 டம்ளர் நீர் சேர்த்து அதை இள நெருப்பில் நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆகும் வரை காய்ச்சி விட்டு அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலையில் 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளலாம். இந்த கஷாயத்திலே கஷாயம் செய்த பிறகு பெரிய நெல்லிக்காயின் ஜூஸ் எடுத்து 1/20 மில்லி சேர்த்தும் குடிக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இதே பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் செய்து 1/20 மில்லி எடுத்துக்கொண்டு அதில் 10 மில்லிகிராம் தேனும் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். இதனாலும் உடல் சூடு குறையும், கோடையில் வெயிலை தாங்கக்கூடிய ஒரு திராணி ஏற்படும். இதை தவிர உடல் பூச்சுக்கு பால் மற்றும் கற்றாழையின் ஜெல், அதாவது சோற்று கற்றாழையின் உள்ளிருக்கும் மஜ்ஜை 1 தேக்கரண்டி விகிதம் எடுத்துக்கொள்ளலாம். 1 டம்ளர் பால், அதனுடன் நன்றாக இழைத்த சந்தனத்தை 1/2 டீஸ்பூன் விகிதம் சேர்த்து கொண்டு உடம்பிலும் முகத்திலும் பூசி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின் வெந்நீரில் குளிப்பதால் தோல் எரிச்சல், தோல் அழற்சி மற்றும் வறண்ட சருமம் சரியாகும்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi says the government has spared no effort in empowering the country's youth, women and farmers over the past 12 years. In a social media post, Mr. Modi said, with the blessings of 1.4 billion citizens and the spirit of Nation First, the government is dedicated to trust, development and public welfare. The Prime Minister noted that as a result of these tireless efforts, the country has gained a new identity today on the global stage, from infrastructure to the digital revolution. Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda will launch nationwide celebrations to commemorate 10 years of Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan in New Delhi today. The core aim of the scheme is to reduce maternal and neonatal mortality by facilitating early detection and prompt management of high-risk pregnancies. The BRICS Agriculture Conference has

வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல் உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நிகழ்ச்சி நலம் தானா. நம்ம உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலேயே கண்டறியறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது தான் இரத்த பரிசோதனைகள். இந்த இரத்த பரிசோதனை மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களை நம்மளால் வந்து கண்டறிய முடியும். நம்மளுடைய உயிருக்கும் உடல் உறுப்புகள் பலவற்றிற்கும் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இரத்த பரிசோதனைகள் உதவியாக இருக்குது. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய முக்கியமான இரத்த பரிசோதனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களையும் மக்கிட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அளவிடக்கூடிய ரத்த பரிசோதனைகள் என்னென்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். நம்மளுடைய ரத்தத்தில் சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ், தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இந்த ஒவ்வொருடைய செல்கள் வந்து எந்த அளவில் இருக்குது, எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அதனுடைய அளவு எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு நம்மளுடைய உடம்பில் என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது மூலமாக நம்மளுடைய உடம்பில் ஏதாவது நோய் தொற்று இருக்குதா, ஊட்டச்சத்து குறைவு ஏதாவது இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இரத்த அணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம புற்றுநோய் இருக்கா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் நம்மளுடைய இரத்த அளவில் நமக்கு எல்லாமே வந்து தெரியும். இதே மாதிரி வேறு என்னென்ன இரத்த பரிசோதனைகள்லாம் செய்வாங்க, என்னென்ன நோய்களை கண்டறியறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிற பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரலில் பார் மகளே பார் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கேட்டுட்ருக்குறீங்க நலம் தானாய நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நம்ம சளிக்காய்ச்சல்லேருந்து சக்கரை நோய் வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை நம்ம போனாலும் முதல்ல நம்மளை செய்ய சொல்கிறது ரத்த பரிசோதனை தான் செய்ய சொல்லுவாங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் இருக்குது. அதுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து தேவையான எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனாக கொண்டு போகிற வேலையெல்லாம் செய்யுது. தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் அதுதான் எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கிருமி தாக்குது அப்படின்னா அந்த கிருமியை நோக்கி சண்டை போடக்கூடிய வேலை செய்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் தான். இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறதுனால அதனுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது, அதனுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சே நமக்கு இந்த நோய் தான் நமக்கு வந்து தாக்கியிருக்குது, இந்த கிருமி இருக்குது, நம்ம உடம்புல இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால அந்த ரத்த பரிசோதனை மூலமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். அப்படி செய்யக்கூடிய ரத்த பரிசோதனைகளில் அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எவ்வளோ, உடம்பு நம்மளுடைய ரத்தத்தில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக வெறும் வயிற்றில் தான் ரத்தத்தை எடுத்து இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம ரத்தத்தில் எவ்வளோ அளவுக்கு கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல நிறைய கொழுப்பு சத்து சேரும்போது அந்த ரத்தத்துடைய பாதைகளை வந்து அடைச்சிக்கும், நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த பாதை வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உடம்புல கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து உதவியாக இருக்குது. இதயம் தொடர்பான எந்த பிரச்சனைகள்லாம் வர்றதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அளவிடக்கூடிய ரத்த பரிசோதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிற பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்கு. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, குரலில் சர்வர் சுந்தரம், திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது நலம் தானா. நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ரத்த பரிசோதனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டுருக்கிறேன். அடுத்ததாக வந்து என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்யக்கூடியது தான் இந்த ரத்த சர்க்கரை அளவு டெஸ்ட்டு. இது பொதுவாக வெறும் வயிற்றில் எடுப்பாங்க. இன்னொன்று, எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, நான் அந்த சர்க்கரை நோயை எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பேர் HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2-3 மாதத்துக்கு உங்களுடைய சராசரி இரத்த சர்க்கரை அளவு என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த HbA1c டெஸ்ட்டு. இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம சர்க்கரை எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சர்க்கரை அளவு நமக்கு மீறி போச்சு அப்படின்னா நமக்கு இதய நோய், சிறுநீரக நோய், நரம்பு சேதங்கள்லாம் வரும். ஸோ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே என்னுடைய சர்க்கரை லெவலை நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இரத்த பரிசோதனைகள்லாம் உதவியாக இருக்குது. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதய கமலம் திரைப்படத்தில் வந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நலம் தானா கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ரத்த பரிசோதனைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். அடுத்ததான் வந்து என்ன பரிசோதனை அப்படின்னா தைராய்டு செயல்பாடு சோதனை. தைராய்டு சுரப்பி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், ஆற்றல் உற்பத்தி, பல உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அந்த தைராய்டு சுரப்பி ஒழுங்காக சுரக்குதா, அந்த ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தைராய்டு பரிசோதனை வந்து செய்வாங்க. இதில் TSH, T4, T3 அப்படின்னு வெவ்வேறு அளவுகள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும்.

இப்போ தைராய்டில் ஏதாவது இயல்பு நிலைக்கு மாற்றா ஒன்றும் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து சோர்வு, உடல் எடையில் மாற்றம், மனநிலையில் மாற்றம், இதய துடிப்பில் மாற்றம், இந்த மாதிரியான சில அறிகுறிகள்லாம் நமக்கு ஏற்படும். அதனால் தைராய்டு பரிசோதனை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஆரம்ப நிலையில நம்ம கண்டறியும் போது மாத்திரைகள் கொடுத்து அதை உடனே சரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வேறு என்னென்ன ரத்த பரிசோதனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் வந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரலில் பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எல்லாம் செய்வாங்க. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற இரத்த பரிசோதனை என்ன அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இரத்த பரிசோதனைக்கு பேர் காம்ப்ரிஹென்சிவ் மெட்டபாலிக் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள், நம்மளுடைய உறுப்பு செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய பரிசோதனை தான் இது. இதில் ரத்த குளுக்கோஸ், சோடியம், பொட்டாசியம் குளோரைட், பைகார்பனேட் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டுகள்லாம் எந்த அளவில் இருக்குது, நம்மளுடைய சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்குது, கல்லீரல் செயல்பாடு எப்படி இருக்குது, நம்ம உடம்புல ப்ரோட்டீன் அளவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான அளவுகள் எல்லாமே இந்த பரிசோதனையில் நமக்கு தெரிய வரும். ஸோ இது மூலமாக நம்முடைய ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சிறுநீரகங்கள், கல்லீரல் இந்த மாதிரியான முக்கிய உறுப்புகள் வந்து ஒழுங்காக செயல்படுதா அப்படிங்கிற தகவல்களும் இந்த இரத்த பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நினைப்போம், பொதுவாக ஏதாவது ஒன்று போகும்போதே டாக்டர்கிட்ட சிகிச்சைக்கு போனாலே எடுத்தோடனே என்னடா ரத்த பரிசோதனை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இரத்த பரிசோதனை மூலமாக தான் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கறதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்

இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அளவிடக்கூடிய ரத்த பரிசோதனைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் சொல்லிட்டுருக்கிறேன். இப்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கிருமி வந்துடுச்சு, அது என்ன வகையான கிருமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோக்கும், அந்த கிருமிக்கு ஏத்தாப்பில் என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரத்த பரிசோதனை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான

0: பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில், அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு அளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகம்

0: இடத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதர நான்கு உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல் மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
5: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
6: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: வெயில் வந்து திடீர்னு மழை காலங்கள் வரும்போது என்னாகும்னா, இந்த சிக்கன் பாக்ஸு, மீசல்ஸு, அதாவது அம்மை நோய், தட்டம்மை நோய், அந்த மாதிரி சின்ன சின்ன குருக்களாக வரக்கூடிய நோய்கள், மம்ஸ் என்று சொல்லக்கூடிய பூட்டுத்தாளமை, வாயை திறக்க முடியாது, அதாவது அதுக்கு பேரே பூட்டுத்தாளமை. அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா வாயை மட்டும் மூடிக்கணும், பெரோட்டிட் அப்படிங்கிற ஒரு கிளாண்டு பாதித்து வாய் வந்து வீங்கி இருக்கும், வாயை திறந்து பேசுகிறதுக்கு கடினமாக இருக்கும், சவைக்கிறதுக்கு, சாப்பாடை சவைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது வந்து பூட்டுத்தாளமை நோயின்னு பேர். இது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வந்துவிட்டால் தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய பார்ட்னருக்கோ கொடுக்கும் போதோ, இல்லைன்னா அவங்க வந்து குடித்த தண்ணீரை, வாய் வச்சு குடித்த தண்ணீரை, மீதி இருக்கிறத அவங்க குடும்பத்தில் வேற யாரோ குடித்தா அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மை நோய் இந்த மாதிரி வெயில் முடிஞ்சு மழை காலங்களில் அடிக்கடி வரும், அதனால் இந்த சீசனில் அம்மை நோய்கள் வருவதற்கும் அதிகமான வாய்ப்பு உண்டு. அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கு 12 நாள் நம்ம கொஞ்சம் குளிக்காமல் இருக்கணும், காரமான உணவுகள், நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும், எளிதாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னா அதிலிருந்து சீக்கிரம் வெளிப்படலாம். இது போக மஞ்சள் வேப்பிலை சேர்ந்த நீரில் வந்து 12 நாளைக்கு பிறகு குளிக்கிறது, அதுக்கு பிறகு தண்ணி நிறைய குடிக்கிறது, கஞ்சி வகைகள் நிறைய எடுத்துக்கிறது, உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரியெல்லாம் நீர் சத்துள்ள கஞ்சிகள் நிறைய எடுத்துக்கிறது இந்த அம்மை நோயிலிருந்து மிகவும் எளிதாக சீக்கிரம் வெளிவரதுக்கு வாய்ப்புண்டு. வெயில் வந்து மழை வந்தாலோ, மழை வந்து திருப்பி வெயில் வந்தாலோ வைரஸ் காய்ச்சல்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். ஏற்கனவே அலர்ஜி, கிரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவர்கள், அலர்ஜிக் ஆஸ்மா உள்ளவர்கள், ஏற்கனவே நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த உடனே சளி நோயினால் பாதிக்கப்படுவாங்க. அந்த சளி கொஞ்சம் அதிகமானால் அவங்களுக்கு வந்து வைரல் ஃபீவரும் வரும். பிரிகாஷனாக நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் போன்றவை நாம் அங்கே குடிக்கலாம். சிக்கன் குனியா என்று சொல்லக்கூடிய நோயும் இந்த நேரத்தில் நிறைய வருது. சிக்கன் குனியாங்கிறது எலும்புகளுடைய ஜாயிண்ட்ஸை பாதிக்கக்கூடியது, கை விரல்கள் ஜாயிண்ட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து முட்டுக்கள் எல்லாத்துலேயும் பாதித்து அதில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த நோய் போன பிறகும் கை கால்களை நீட்டி மடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த நோய்களுக்கு நம்ம இந்த நிலவேம்பு கஷாயம் ஒரு அற்புதமான மருந்தாக வேலை செய்யும். அவங்க நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாயிண்ட்டில் போய் அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணுறது குறையும், அந்த ஜாயிண்ட்டோட இறுக்கம் இருக்காது, கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை இறுக்கம் இருக்காது, அதனால் அவங்களுக்கு பழையபடியும் கையை காலை நீட்ட முடியும். சில பேர் வந்து 2004 எனக்கு சிக்கன் குனியா வந்தது, இப்போ வரைக்கும் கை காலை நீட்ட முடியலன்னு சொல்லி வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த பாதிப்பு இன்னும் உடம்பில் இருக்குது. அதுக்கு நிலவேம்பு கஷாயமும் சில மருந்துகளும் அதுக்கு தடுத்து வர்ம சிகிச்சைகளும் கொடுக்கும்போது உடனே அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: நேரில் அடுத்ததாக 2:15 திரை எறிவு நிகழ்ச்சி இருக்கு, இதில் தொலைபேசி வழியாக கலந்துக்கலாம். அதுக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says government empowered youth, women and farmers in last 12 years. India hits out at Pakistan in the United Nations, calls it factory of hate. 5-day BRICS agriculture ministers meeting begins in Indore to focus on food security and empowerment of farmers. Strategic road project Zojila tunnel achieves final breakthrough, bringing all weather connectivity between Kashmir Valley and Ladakh closer to reality. Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan completes 10 years, nationwide celebrations to begin from today. IMD issues red alert for heavy rainfall over Karnataka, Kerala and Mahe, also predicts heat wave conditions over Delhi, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh, Vidarbha and West Rajasthan. And in men's cricket, India A set target of 278 runs against Sri Lanka A in Tri-Nation A series at Dambulla, Sri Lanka. Prime Minister Narendra Modi today said

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான மதிய வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையருவி நிகழ்ச்சியில். திரையருவி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.

0: யார், எங்க இருந்து?
1: இந்த ஆரங்கியிலிருந்து இந்திரா பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: ஆரங்கியாவூர்.
0: ஆரங்கியாவூரா? ஒரு பாடல் கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாமா? இன்னைக்கு வானவில் அப்படிங்கிற இதுல இருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு.
1: அங்கிருந்து பார்க்கலாம்.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன
1: பாட்டுன்னு? அஜித் பாட்டு.
0: அஜித் பாட்டா? ஆ சொல்லுங்க. அஜித் பாட்டா?
1: வீச்சி.
0: ஆ
1: வருது. ஒரு வீடு பாட்டு எடுத்துட்டில
0: புரியல.
1: அந்த காதல் வந்து வருது, அதுக்கு அடுத்து தெரிய
0: மாட்டேங்குமாட்டியா? மறுபடியும் சொல்ல லைட்டா கொடுக்கணுமா பாடல்?
1: மனசுல அளவுக்கு வர முடியும்.
0: வர மாட்டேக்கா. நன்றி நன்றி. அதே இன்னொரு வாட்டி போடணுமா?
1: ம்,
0: சரி.

0: வானவில்
1: வந்தது
0: வானவில் வானவில் தானான் வரும். படம் தெரியலையா? நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இதோ அந்த பாடல் தான் காட்சிலைகளில் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 04-6226-1132 மற்றும் 04-6226-1133 என்ற எண்களில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒழுகியிருக்கக்கூடிய பாடல்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

12:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில். திரையருவி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள்ல. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் வானவில் அப்படின்னு வரக்கூடிய பாடல் தான் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்தால் சந்திராமாவால் கண்டுபிடிக்க முடியல இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஜித் சிம்ரன் நடித்து வெளியான அவள் வருவாளா அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான். உங்களுக்காக அடுத்த பாடல் ஒளிபரப்புறேன், அதுவாவது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையர்வி நிகழ்ச்சி. திரையர்வி நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? 4 மணிக்கு வருவீங்க, இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்தாலும் இங்க வந்துட்டீங்களோ?
2: ஆமா,
1: சொல்லுங்க.
2: பதில்
1: தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாட்டு எப்ப கண்டுபிடிச்சீங்க?
2: அடுத்த
1: ஒரு பாடல் குடுக்கலாமா, கண்டுபிடிச்சலாமா?
2: கொடுங்க.

0: தீனா அப்படிங்கிறது மிகச்சரியான பதில்மா. நன்றி நன்றி மகாலட்சுமி
1: நன்றி
0: அக்கா,
1: தேங்க்யூ.
0: கலந்து நன்றி நன்றி. அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. இதோ அந்த பாடல் காட்சிகளில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 2:36. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாசின் திரையரவி நிகழ்ச்சியில். திரையரவி நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து சார்?
4: பூவதூர்ல இருந்து செல்வராஜ் மேடம், தென்காசி மாவட்டம்.
3: சார் சொல்லுங்க சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
4: கொடுங்க மேடம், ட்ரை பண்ணி பார்ப்போம்.

கலந்துட்டு இருக்கு காற்றலைகள்ல கேட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா ஹாப்பியா இருங்க.

0: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 மணி முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:41 நிமிடம். இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.6 MHz-ன் திரையருவி நிகழ்ச்சியில். திரையர்வு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: கோட்டியப்பன் சார், நலமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு குரல் கேட்டு.
2: நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கோம். சரி சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: நம்ம வீட்டுக்குள்ள படத்துல கூடவே பிறக்கணும் அப்படிங்கிற பாடல்.
1: அப்படிங்கிற பாடல் கொடுக்கணுமா? இது திரையறிவு நிகழ்ச்சி சார், நாங்க கொடுக்கற பாடல் நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
2: அப்படியா?
1: ஆமா. சார் கண்டுபிடிச்சலாமா இது என்ன பாட்டுன்னு?
2: மியூசிக் மட்டும்தான் கேட்டு.

0: பெறும் தெரியாவட்டையிலேயே வந்து
1: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன திரைப்படம்
0: பாட்டு நான் கேட்டிருக்கேன் அடிக்கடி கேட்டிருக்கேன் ஆனா என்ன படங்கள் இப்போதைக்கு வரல
1: ஞாபகம் வரல அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா
0: நன்றி
1: நன்றி நன்றி உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சி நிகழ்ச்சி இன்னைக்கு அடுத்த அன்பூலம் யார் எங்கிருந்து வணக்கம் ஹாய் யார் எங்கிருந்து சிரிப்பா இருக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க
2: நான்
1: ஒரு பாடல் ஒளிபரப்பு அது என்ன திரைப்படம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஈஸியான வேலை
2: சரி ஈஸி பாட்டா போடுங்க
1: ஆ ஈஸி பாட்டு ஆ
3: கனவில் வந்து எந்தன் வீரர்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா
2: என்ன படம் என்ன பாட்டு படம் பேரு
1: இது ஒரு பேய் படம் மாதிரி இருக்கும் யாரும் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இவ்வளவுதான் கூத்து முடியும் நன்றிமா நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டு உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி ஆ சரி பரவாயில்ல நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டு நிகழ்ச்சியில் இந்த பாடல் தான் வந்துட்டே இருக்கு கண்டு அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:48. அன்பு உள்ளங்களின் நினைவுடலுக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நேயர் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தான் வரணும், சரிங்களா? ஒரே நேயர் ஒரே நாள் ரெண்டு ப்ரோக்ராம் அப்படியும் வரக்கூடாது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்தினேன். நேரம் 2:49 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரையர்வி நிகழ்ச்சி. திரையர்வி நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கேருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: எங்கேருந்துமா?
2: நாங்க
1: சூப்பரா இருக்கோம். கண்டுபிடிச்சிங்க போலய.
2: அந்த
1: பாட்டு நல்ல பாட்டு இல்ல?
2: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்ல. சரி, உங்களுக்கான இன்னொரு பாடல் கொடுத்துடலாமா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
2: கொடுங்க.

கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? இது வந்து சூர்யா படம். நன்றிமா நன்றிமா நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அனுபவமையார் எங்களுக்கு வணக்கம். அவருடைய இணைப்பு கட்டாயிருச்சு. இப்போ அந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க.

0: நேரம் 2:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாசின் திரையருவி நிகழ்ச்சி. திரையருவி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க, யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: நெடுதாவணையிலிருந்து மாரி மேடம்.
0: எந்த ஊரு?
1: நெடுதாவணை.
0: நெடுதாவணை மாரியா, சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நிலையத்துல எல்லாரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் நலமா
1: இருக்காங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம்.
0: அந்த இதுக்கு முன்னாடி ஒளித்த அந்த பாடல் என்ன திரைப்படம்னு கண்டுபிடிச்சீங்களா?
1: அது சூர்யா படம் தானே?
0: அது சூர்யா படம் தான். ஆமா,
1: அஞ்சான்.
0: அஞ்சான் அப்படிங்கிறது மிக சரியான பதில். உங்களுக்காக இன்னொரு ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க,
0: கண்டுபிடிச்சிருவீங்களா? என்ன திரைப்படம் அப்படின்னா? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: பாளையங்குடில இருந்து அருணா பேசுறேன்.
0: பாளையங்குடில இருந்து அருணாமா, கண்டுபிடிச்சலாமா பாடல்? கண்டுபிடிச்சலாம். நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம். சூக்காலம் மேடம் எங்க மேடம் காணும்?
0: அவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. அவங்கள தேடுறீங்களா என்ன?
2: சரி மேடம்,
0: நாங்களும் தேடுறோம்.
2: கேட்டேன் சொல்லுங்க மேடம். சரி, அருணா கேட்டேன்
0: சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றோம். ஒளித்த பாடல் என்ன திரைப்படம் கண்டுபிடிச்சீங்களா? உதயம் NH4ல இருந்தா சித்தார்த் நடித்த இந்த திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்ததுனால இதோட நான் வந்து டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்க கூட இணையிறேன். டாட்டா பை பை. எப்பவுமே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டுட்டு எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.

0: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி அதாவது 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காற்றலைகளில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஃபோன் எடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர் மற்றும் உங்களது ஊர் இதை டைப் பண்ணிவிட்டு 9443364794 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிடுங்க. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9443364794 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட பாடல் விருப்ப பாடல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கலாம். காற்றலைகள் அந்த பாடலை கேட்டும் மகிழுங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவைக்க அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 8 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இது குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 9443360794 9444-33-60794 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், அந்த பாடலில் பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். அப்படி பாடல் அனுப்பி வச்சுட்டு நிறைய நேர்கள் காத்துட்ருக்கிறீங்க. அதில் முதல் பாடல் யாருக்காக? கார்மேக கண்ணன் ரவி முருகன் தேனியிலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 வாட்ஸ்அப் மூலமாக நேர்களை அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போகிறோம்னா, தூத்துக்குடியிலேருந்து சீதாலட்சுமி பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து அடுத்த பாடல் கேட்க போறோம். அரண்மனை கிளி திரைப்படத்துல அடி பூங்குயிலே பூங்குயிலே பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வீரபாண்டிய புலிக்குளத்திலேருந்து மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு, முருகலட்சுமி, சதீஷ்குமார் தாஸ் பாண்டியன் எல்லாருக்காகவும் இப்போ அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியோடு. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போறோம்னா, கீர்த்திகா திண்டுக்கல்ல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. நிலாவே வா திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. குக்கோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பாடல் கேட்டுட்டு நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க பாடல். அதுல யார் யாரெல்லாம் அப்படின்னா, குருவன்கோட்டையிலிருந்து முருகன், தீபக், பேட்டை சாருமதி, தூத்துக்குடி சீதாலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து

சி பாலசுப்ரமணியம், முடையாம்புலி, பால் திலகரன், ஆகாஷ், அப்புறம் செவ்வந்த் மகேஸ்வரி, சிவந்தி, லிங்கத்துரை தென்காசியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க, சத்யமாயா வாகைக்குளத்திலேருந்து, விகேபுரம் முகமது காசிம், வர்ஷினி ஜே ஜே நகர், ராஜேஸ்வரன், பிரபு நாசரியத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, பூலாங்குளம் முத்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, நெல்லையிலேருந்து முத்து கேட்டிருக்கிறாங்க, நெல்லையிலேருந்து சிவா பாடல் கேட்டிருக்கிறாங்க, வேப்பங்குளத்துலேருந்து வின்சி பாடல் கேட்டிருக்கிறாங்க, தாளார்குளத்துலேருந்து ஃபோர்ஜியா, பிரீத்தி, கேப்ரின் அவங்களாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க, முரளிராஜ், மாதேஷ், கதிரவன் பாடல் கேட்டிருக்கிறாங்க, பார்கவி பாடல் கேட்டிருக்கிறாங்க, அடுத்ததாக நெல்லையிலேருந்து மகேஷ் கேட்டிருக்கிறாங்க, வெய்க்கால் பட்டியிலேருந்து பிரதீபா பாடல் கேட்டிருக்கிறாங்க, கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் பாடல் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் பாடல் கேட்டிருக்கிறாங்க, கடங்கநேரிலிருந்து கண்ணன் சுமதி, மாரி சிவநாடானூர்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, ஆரியங்காவூர் மங்கை, அப்புறம் நெட்டூர் மாரியப்பன், ஆரியங்காவூர் இந்திரா பாக்யலட்சுமி, சாம்பார் வடகரை பரமசிவானந்தம் பரமசிவன், இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க.

இந்த ஃபோர்ஜியா, ப்ரீத்தி, கேப்ரின் அவங்களாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க. முரளிராஜ், மாதேஷ், கதிரவன் பாடல் கேட்டிருக்கிறாங்க. பார்கவி பாடல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக நெல்லையிலேருந்து மகேஷ் கேட்டிருக்கிறாங்க. வெய்க்கால்பட்டியிலேருந்து பிரதீபா பாடல் கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் பாடல் கேட்டிருக்கிறாங்க. கடங்கநேரிலிருந்து கண்ணன் சுமதி, மாரி சிவநாடானூர்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர் மங்கை, அப்புறம் நெட்டூர் மாரியப்பன், ஆரியங்காவூர் இந்திரா பாக்யலட்சுமி, சாம்பரோடகரை பரமசிவானந்தம் பரமசிவன் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க. டவுன்லேருந்து கலனை, டவுன் கலனையிலேருந்து நடராஜன், சித்ரா, ராஜேஷங்கர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ் பாடல் கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளாக பாடல் கேட்டுட்ருக்கிறேன், எங்கள் பாடல் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்ததாக சுபா ஆலங்குளத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க.

நேரில் இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு பெறலாம். கவலைப்படாதீங்க. நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேர்லே இதுவரை NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்லேயே நேரம் மாலை 4:03 நம்ம பொதுகுத்தும் நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பொதுகுத்தும் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
2: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: வழக்கம் போலதான் புதிய உதவி நிகழ்ச்சியில தாயக்கட்டை உருட்டி விளையாட போறோம். தாயக்கட்டை உருட்டும் போது 1, 3, 5 விழுந்ததுன்னா நாங்க கேள்வி கேட்போம். 2, 4, 6 விழுந்ததுன்னா
2: நீங்க பதில் சொல்லணும், கேள்வி கேட்கணும், நாங்க பதில் சொல்லணும் இல்லையா? நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும். ஆனா நம்பரை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 3, 5 இது விழுந்தா நாங்க கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். 2, 4, 6 இது விழுந்தா நீங்க கேள்வி கேட்கணும், நாங்க பதில் சொல்லணும். ஆனா கொஞ்சம் இப்பவே முதல்லயே சொல்லிடுறோம், கொஞ்சம் ஈஸியான கேள்வியா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க மக்களே.
1: ஆமா ஆமா ஆமா. நெல்லை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லைனா 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம நேர்களும் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: பாப்பாங்குளத்திலிருந்து முத்து பேசுறீங்க. நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம்.
2: சரி, உங்களுக்கு தாயக்கட்டை உருட்டு இல்லாமா?
3: உருட்டுங்க மேடம்.
2: உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. நான் கேட்கவா? சரி, ஒரு ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்டுருவோமே. ஆரம்பத்துல முத முதல்ல வந்திருக்கீங்க, அதனால உங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்டுரும். இப்போ வந்து நீங்க ஒரு தீப்பெட்டியை எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போறீங்க, சரியா? ஒரு தீப்பெட்டியை எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போறீங்க. உங்க கையில ஒரு மெழுகுவத்தி, ஒரு தீப்பந்தம், ஒரு விளக்கு, மூணும் இருக்குது அந்த ரூம்குள்ள. புரியுதா நான் கேட்குற கேள்வி? உங்க கையில ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போறீங்க.
3: ஒரு விளக்கு, ஒரு மெழுகுவத்தி, ஒரு தீப்பந்தம்.
2: ஒரு தீப்பந்தம், இந்த மூணும் அந்த அறைக்குள்ள இருக்குது. நீங்க எதை முதல்ல பத்த வைப்பீங்க?
1: நினைக்கிறேன்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: ஏமா, சாத்தாங்குளம் தாலுகா நடுவுத்தி எத்தன்றைக்கு பேசுறேன். ரொம்ப நாள் இப்ப நீங்க வந்தீங்க.
1: மகிழ்ச்சி
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா உங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்களுக்கும். உங்களுக்கு தாயக்கட்டை உருட்டி இல்லாமா?
1: உங்களுக்கு விழுந்திருக்கிறது 2.
2: நீங்க தான் வந்து கேள்வி கேட்கணும்.
1: ஆமா,
2: கேளுங்க.
4: என்ன மாதிரி கேள்வி கேட்கணுமா?
1: என்னனாலும் கேள்வி கேட்கலாம்.
2: என்னனாலும் கேள்வி கேட்கலாமா உங்களை?
1: அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பையன் மாவு வாங்கறதுக்காக கடைக்கு போனானா? கடைக்கு போகல, கடைக்கு போறதுக்கு பதிலா கடலுக்கு போனானா? ஏன்? ஒரு பையன் மாவு வாங்குறதுக்காக கடலுக்கு போனான், அது என்ன மாவுன்னு நீங்க தான் சொல்லணும்.
2: அவன் கடைக்கு போகல, கடலுக்கு போயிருக்கான்.
1: அது என்ன மாவு? ஆமா, அது என்ன மாவு? வரிசையா ஒவ்வொரு மாவா சொல்லி பாருங்க, கண்டுபிடிச்சிருவீங்க.
2: ரொம்ப டெய்லி வீட்டில் அதான் செய்கிறாங்க. அது கூட அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: இப்போ சாயந்தரம் நீங்கள் பஜ்ஜி சாப்பிடணும் டீ கூட அப்படின்னு நினச்சா அந்த மாவு தான் சேர்ப்போம்.
2: ஆமாம்.
1: என்ன மாவு சொன்னீங்க? கடலை மாவு தான். கடலை மாவு வாங்குறதுக்கு தான் கடலுக்கு போனாலும்.
2: நான் கூட உப்புமா அப்படின்னு நினைச்சேன். உப்புமா வாங்குறதுக்கு கடலுக்கு போனா அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு மாதிரி யோசிச்சேன். சரி, பரவாயில்ல.
1: வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: சரி, தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: முள்ளக்காடு பாபு.
1: பாபு தயாரா
0: தயாரா
1: வந்திருப்பீங்களா?
0: வந்திருப்பீங்க, நீங்களே ஒரு பெரிய க்வெஸ்சன்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு தாயம் உருட்டி இல்லாமா? உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கு. நாங்க தான் கேட்கணும்ல உங்களுக்கு, என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவீங்களே நீங்க. முடிஞ்சா சொல்ல போறீங்க என்ன? சரி, ஒரு மூன்று எண்கள் இருக்கு, அந்த எண்களை கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் சரி ஒரே விடைதான் வரும். ஐயோ, கேட்ட உடனே சொல்லிட்டீங்களே. நீங்க கேட்டிருக்கீங்களா?
1: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க கேளுங்க.
2: காலையில ஆனந்த புகார்ல வந்து தங்கர கோயில் ஏறல, இப்ப திரையரவிலே வந்தாச்சு.
1: வந்துட்டாங்க. தெரியும் தெரியும். சரிங்க சார்,
2: சொல்லிடுறோம்.
0: சரி சார், சொல்லிடலாம் சொல்லிடலாம். சரியா, நன்றி நன்றி நன்றி.
1: நேர்களே, ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில மட்டும் கலந்துக்கோங்க, அப்பதான் நிறைய நேர்கள் நம்ம பண்பலைக்கு கிடைப்பாங்க. சரி, இப்ப நம்ம கூட விளையாட வர்ற அடுத்த நேயர் யாருன்னு பாத்துல. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: பெருமாள் புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயன்.
0: நலமா இருக்கீங்களாமா?
3: நீங்க சொல்லணும் அந்த டைத்துக்குள்ள.
1: ஓ சரி சரி சரி,
3: நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 30 செகண்டே போறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேற செகண்ட்ஸ் இருக்கு.
0: ஆஹா, வரலே ரூல்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிட்டு வர்றீங்களே.
1: ஓகே.
3: ஆமா, அதாவது தானா தானனா தவம் இப்படி ஏதாவது இருக்குல்ல, அந்த முதல்ல எழுத்து தாள ஆரம்பிக்கு.
1: குரில் த
3: அந்த வார்த்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
3: நோ சிஸ்டர், நீங்க டைத்தை பாருங்க.
1: ஓகே
0: ஓகே ஓகே ஓகே, பாத்துடுவோம். அவங்க அங்க மியூசிக்கே போட்டு விட்டுட்டாங்க. ரம்யா அவங்க மியூசிக்கே போட்டு விட்டுட்டாங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க.
3: தானால ஒரு வார்த்தை, முதல் எழுத்து தான் சொல்லுங்க.
1: தானால ஒரு வார்த்தையா? 10 எழுத்து வரணுமா?
3: இல்ல, அதெல்லாம் வேண்டாம். 10 வார்த்தை சொல்லணும். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன்.
1: ஓ ஓகே. தமிழ்
3: தமிழ் தாவண்ணா
1: தா தாலாட்டு
3: தாலாட்டு வெரி குட். தீனா தீனா
1: தின்பண்டம்
3: தின்பண்டம் கரெக்ட். தீயண்ணா
1: தீ தீ தீ தீ தீ
3: அந்த ஒரு
1: தீப்பொறி
3: சொல்லிரலமே.
1: தீப்பொறி
3: தீப்பொறி வெரி குட். தீயண்ணா தூணா
1: தூ துன்பம்
3: துன்பம் தூவண்ணா
1: தூ தூ தூய்மை
3: தூய்மை வெரி குட். தே தேனா
1: குரில் தே தென்றல்
3: குரில் தே
1: தென்றல்
3: தென்றல் தே அண்ணா நெடில் தே
1: நெடில் தே நெடில் தே தே தே தே
0: என்ன தே தேன்னு இப்படி உருட்டிட்டு இருக்கீங்க.
1: நேரம் முடிஞ்சு போச்சு. நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால கேள்வி முடிஞ்சு போச்சு.
0: நீங்க தான் வந்து ஜெயிச்சிட்டீங்க கோமதி
3: நமசிவாயம். பண்ணனே 30 செகண்ட்ல எனக்கு முடிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்க துணிஞ்சு இதுக்கு வந்தேன். தே அண்ணா தையண்ணா தோணா தோவண்ணா 10 வார்த்தை வந்தது.
1: சூப்பர் சூப்பர்.
0: சரி, அத நீங்களே சொல்லி முடிச்சிடுங்களே, அப்பதான் நம்ம ரம்யா வந்து.
3: அவங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி.
0: அவங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதியா மார்க்? சரி, சரி பாதியா போட்டுக்கோங்க ரம்யா. நிறைய
3: சொல்லிட்டாங்கல்ல அதனால.
0: சரி,
3: பாதி பாதியா பிச்சு கொடுத்துருங்க.
0: ஓகே ஓகே. நன்றி.
1: உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: அவங்க முகம் அப்படி மலர்ந்து இருக்குதுங்க. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ரம்யா முகத்தை.
1: ஆமா ஆமா ஆமா. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா இருக்காது வாங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் கேட்க போறோம். மதுர திரைப்படத்துல இருந்து கேட்டு வாங்க. தொடர்ந்து விளையாடலாம் பொதிவு தும்பி நிகழ்ச்சியில.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6லும் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கிறோம். பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு நம்ம கூட விளையாட வர்றாங்க அடுத்த டேயர். வணக்கம், அவங்களோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1997 கிலோஹெர்ட்ஸிலும் ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில விளையாட வர்றாங்க நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: என்ன
1: பெயர் சொன்னீங்க? நான்கு விழுந்திருக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும் எங்க கிட்ட.
0: சித்ரா கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க.
1: கொஞ்சம் ஈஸியா பாத்து கேளுங்க.
2: ஒரு பேஷண்ட ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கூட்டிப் போறாங்க.
1: ஒரு பேஷண்ட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு
2: போறாங்க. ஆமா. அவருக்கு ஒரு நாலு இடத்துல பாம்பு கடிச்சிருக்கு.
1: பேஷண்ட்க்கு நாலு இடத்துல.
2: ஆமா ஆமா. டாக்டர் கேக்குறாரு, எதுக்கு தான் நாலு இடத்துல கொத்துதுன்னு, நீ என்ன செஞ்ச? சூரம் வந்திருக்கலாம் தான் கேக்குறாரு. அவர் சொன்ன பதில கேட்டு டாக்டர் அதான் அவன் கம்மியா தான் கொத்திருக்குங்க.
1: டாக்டர் அது கம்மியா தான் கொத்திருக்குன்னு சொல்றாரா?
2: ஆமா.
1: நாலு இடத்துல. ஓ, இவர் பாம்பை கையில பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாரா?
2: இல்ல
1: இல்லையா?
0: இல்ல உங்களுக்கான

0: நேரம் துவங்கியாச்சு. யோசிங்க யோசிங்க சித்ரா, சீக்கிரம்.
1: யோசிக்கணுமா?
0: ஆமாம் ஆமாம்.
1: சார் ரொம்ப அப்படிலாம் நம்ம ரொம்ப யோசிச்செல்லாம் பழக்கம் இல்லையே.
2: என்ன கூட நாலு இடத்துல கொத்திருக்கலாமே, நீங்க
1: டாக்டர் கூட நாலு இடத்துல கொத்திருக்கலாமேன்னு கேக்குறாரா?
2: அவ என்ன பண்ணிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு?
1: பாம்ப ஒண்ணு இவரை அடிக்கிறதுக்கு ஏதாவது கையில தூக்கினாரா?
2: சொல்லுங்க, என்னன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும்.
1: பாம்ப கையில தூக்கிட்டாரா?
2: இல்ல இல்ல
1: இல்லையா?
0: பாம்பு கிட்ட வலையா படம் எடுக்க சொன்னாரா?
1: படம் எடுக்க சொன்னாரா? இல்லைனா
2: கரெக்டா வந்து
1: கரெக்டா வந்துட்டீங்களா?
0: அவரை செல்ஃபி எடுக்க சொல்லியிருப்பாரு.
1: எப்படிலாம் யோசிக்க பாரு ரம்யா.
0: கரெக்டா இல்ல இல்ல, அப்ப நீங்க தான் பதில் சொல்லுங்க, டைம் முடிஞ்சு போச்சு.
1: என்ன படம்
2: நன்றி.
0: சதா சும்மா இருக்கிற பாம்பை சீண்டி பார்க்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு.
1: பாம்பு ரோட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம கொஞ்சம் தள்ளி போகணும் இல்ல?
0: ஆமா கண்டிப்பா. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஆறாமனையில இருந்து சைபுனிஷா.
1: சைபுனிஷா?
3: ஆமா.
1: சரி, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? உங்களுக்கு ரம்யா தான் பதில் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
3: நான் ஓகே ஓகே கேக்குறது. ஒரு புதிர் கேள்வி கேக்குறேன்.
1: புதிர் கேள்வி?
0: சரி.
3: ஆமா
1: சரி.
3: உங்களை வந்து ஒருத்தங்க கடத்திட்டு போறாங்க.
1: சரி,
3: கடத்திட்டு போய் மயக்கப்படுத்தி கடத்தி ஒரு ரூம்ல அடைச்சிடறாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் நீங்க விழிக்கும் போது அங்க வந்து ஒரு குறிப்பு சீட்டு இருக்குது, ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு தீப்பெட்டி இருக்குது. அதுல வந்து குறிப்புல என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு சாவியும் வச்சிருக்காங்க. இந்த சாவிய வச்சு மூணு கதவு இருக்குது, ஏதாவது ஒரு கதவு தான் உங்களுக்கு வெளியே போக வழி.
1: சரி,
3: தப்பான கதவுல நுழைச்சிட்டா சாவி உடஞ்சிரும். நீங்க சரியான கதவுல நுழைச்சி வெளியே போகணும். இந்த தீப்பெட்டி மெழுகுவர்த்திய வச்சு எப்படி நீங்க வந்து கரெக்டா அந்த சரியான கதவுல நுழைச்சி வெளியே போவீங்க?
0: தீப்பெட்டி மெழுகுவர்த்தி வச்சு?
1: தீப்பெட்டி மெழுகுவர்த்தியையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரம்யா. நீங்க சாவி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, மூணு கதவு இருக்கு. மூணு கதவுல ஒரு கதவு மட்டும்தான் நீங்க திறந்து போகணும். ரெண்டு கதவு தவறான கதவு. எப்படி நீங்க வந்து சரியான கதவை திறக்கிறதுக்கு அந்த தீப்பெட்டியையும் மெழுகுவர்த்தியையும் உபயோகப்படுத்துவீங்கன்னு கேக்குறாங்க.
0: தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியும் வச்சு கொளுத்தி,
1: அப்படி உங்களுக்கு விளக்கு விளக்குன்னு விளக்கியிருக்கேன் நானு.
0: தீப்பெட்டியை கொளுத்திட்டு நான் போவேன். போகும்போது எந்த கதவு தட்டி பார்ப்பேன், எந்த கதவு திறந்துருக்குதோ, மற்ற கதவுலாம் திறந்துருக்கும், பூட்டியிருக்க கதவு மட்டும் சாவி வச்சு திறந்துட்டு வந்துடுவேன். எப்படி?
1: எப்படி யோசிச்சிருக்கா ரம்யா? இதுக்கு எங்கேயோ போய் யோசிச்சுட்டு வந்திருக்கியே.
0: சரி, நீங்க நீங்களே பதில் சொல்லுங்க.
1: இது அறிவா யோசிக்கணுமா? நீ எப்போதும் போல யோசிச்சிருக்க
0: இருக்கு. சரி சொல்லிருங்க.
1: அது எங்க இருந்தா கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம்.
0: ஆமா ஆமா சொல்லுங்க, எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆ சொல்லுங்க.
3: அந்த தீப்பெட்டியை கொளுத்தி அந்த சாவி துவாரத்துல, எந்த துவாரத்துல வைக்கிறீங்களோ, காத்து வெளியிருந்து வர காத்துல அந்த தீபம் அசையும்.
0: ஓ
3: சரி, அப்ப வந்து அதுதான் எக்ஸிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க.
0: அறிவியல் பூர்வமா சொல்லிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு நம்ம தொடர்ந்து நேரில் கூட விளையாடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஜாலியாக கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. பொதுவே தும்பி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்தும் மத்தியாலய 697 கிலோஹெர்ட்ஸ்ல இருந்தும் விளையாட வராங்க. நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்.
0: எப்போதும் என்றான்ல இருந்து மணி. தயாரா வந்திருக்கீங்களா?
1: கேள்வி கேக்குறதுக்கா நாங்க கேள்வி கேக்குறதுக்கா பதில் சொல்றதுக்கு?
2: எதுனாலும்
1: ஓகே தானே?
2: கேள்விய
1: வேகமாக வளரக்கூடிய மரம்.
0: உங்களுக்கான நேரம் தோங்கியாச்சு சித்ரா, சொல்லுங்க.
1: சே, எப்படி யோசிக்க வைக்கிறா பாரு. வேகமாக வளரக்கூடிய மரம், மூங்கில் மரமா? இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போவோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு.
0: ஸோ இவ்வளவு எளிமையா கேட்டிருக்காங்க, அடுத்த நேரம் இப்படி கேட்கறாங்கன்னு பாத்துலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: சுப்பையாபுரத்திலிருந்து?
1: இப்ப கேக்குறது

0: உங்களுக்கான தாயம் உருட்டி இல்லாமா? மூன்று விழுந்திருக்கு. நம்ம ரம்யா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க.
1: என்ன கேள்வி அப்படின்னா, பூட்டு சாவி இல்லாத பெட்டி எது?
0: என்ன ஈஸியாக கேட்காங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பூட்டு சாவி இல்லாத பெட்டி.
0: டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, அதையும் சொல்லிடுறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ, டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க
1: அந்த பொருளை பத்தி.
0: மிளகு பெட்டியா? அஞ்சரை பெட்டி.
1: சிறுசா இருக்கும்.
0: அதை விட கூட இன்னும் சின்னதா கையடக்கமா ஒண்ணு சொல்றாங்க நம்ம ரம்யா. நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்க அஞ்சரை பெட்டி?
1: அதுவும் அதுவும் ஒரு சரியான பதில்.
0: சரியான பதில் தான்.
1: நான் எதிர்பார்க்கிற பதில் அது இல்ல. கையடக்கமா இருக்கும்.
0: அது மிளகு பெட்டி நீங்க சொன்னீங்க. சரி, அவங்க அது தவிர இன்னொன்னு, கைக்குள்ள அடக்கமா இருக்குமா அந்த பெட்டி?
1: ஆமா, அது என்ன?
0: அதுக்கு பூட்டு சாவி கிடையாதா? கைக்குள்ள அடக்கமா இருக்கும் பெட்டி, அப்படி சொல்லிருக்கணும் ரம்யா.
1: கைக்குள்ள அடக்கமா இருக்கும் பெட்டி, சாவி.
0: புக்கு எப்படி பெட்டி ஆகும்?
1: பெட்டி பெட்டி
0: பெட்டி பெட்டி. தினமும் உங்க வீட்டுல யூஸ் பண்ணுவீங்க அதை?
1: முதல் நேயர் கூட அந்த வார்த்தையை சொன்னார். என்ன பெட்டி?
0: முதல் வார்த்தை நேயர் சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நேயருக்கும் வேற அதே கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா?
1: ஆமா, என்கிட்ட கூட கேட்டாங்க.
0: ஒரு ரெண்டு நேயர்கள் அந்த பொருளை வந்து தங்களுடைய கேள்வியில உபயோகப்படுத்திருக்காங்க. நான் ஒரு கேள்வியில உபயோகப்படுத்தினேன், அந்த அவங்க ஒரு இதுல வந்து உபயோகப்படுத்தினாங்க.
1: ஓகே, உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இருந்தாலும் சொல்றேன், மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்?
0: அதுக்கு பூட்டு சாவி கிடையாது இல்லையா? இவ்வளவு ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க சொன்ன பதிலும் வந்து ஓரளவு ஒத்து வந்தது. அஞ்சரை பெட்டியை வந்து நீங்க மிளகு பெட்டின்னு சொன்னீங்க, இருந்தாலும் கூட அதுவும் ஓரளவுக்கு ஒத்து வந்தது.
1: அதனால உங்களுக்கு நான் பாதி மதிப்பெண்கள் தருவதாக முடிவெடுத்து விட்டேன்.
0: ஆமா, உங்களுக்கு பாதி மதிப்பெண்கள், ரம்யாக்கு பாதி மதிப்பெண்கள்.
1: தீப்பெட்டிக்கு பாதி, மிளகு பெட்டிக்கு பாதி.
0: சரி, இன்னும் ஏதாவது பெட்டி இருந்தா அதுக்கு ஒரு காக்கா மார்க் எல்லாம் கொடுங்கப்பா.
1: கொடுப்போம் கொடுப்போம் கண்டிப்பா. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ரஜினி முருகன் திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் மாலை 4:41 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க. பொதிகை தும்பி விளையாட வந்திருக்கிறாங்க நேயர். வாங்க, வணக்கம். வணக்கம்
1: மேடம். வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: முருகேஸ்வரி.
1: முருகேஸ்வரி எந்த ஊர்?
0: முருகேஸ்வரி.
1: கொஞ்சம் செல் டவர் கரெக்டாக கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்களேன்.
0: ரேடியோ விட்டு நகர்ந்து வந்தால் போதும்.
1: சே, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அவங்க குழம்பிடக்கூடாது முருகேஸ்வரி, இல்லையா?
0: ஓகே, ரெடியாக இருக்கு.
1: முருகேஸ்வரி ரெடியாக இருக்கிறீங்களா? தாயம் உருட்டி இல்லாமல் உங்களுக்கு?
2: ஆ, உருட்டிங்க மேடம்.
1: 4 விழுந்திருக்கு. நீங்கள் தான் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும்.
2: ஓகே மேம்.
1: ம்,
2: நீலிய சுற்றி பாம்பு.
1: என்ன என்னம்மா?
2: வேலியை சுற்றி பாம்பு.
0: வேலியை சுற்றும் பாம்பு.
1: வேலியை.
0: ஓகேம்மா, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவாக இல்லை, அதனால் அடுத்த தடவை சந்திக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுகிறேன். திருநெல்வேலி, திருநெல்வேலி மாவட்டம்.
0: என்ன ஊர் சொன்னீங்க?
1: பூலோகத்திலிருந்து.
0: பூலோகம். பூலோகமா?
3: ஆமாம்.
0: ஓகே
3: சார். அங்கே தானே இருக்கீங்க?
1: எல்லாரும் அங்கே தான் இருக்கோம். பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்பு. பூலோகத்தை விட்டு எப்போ மேலோகத்துக்கு போவோங்கிறது யாருக்குமே தெரியாது, இல்லையா?
0: நாங்கள் பூமியில் இருக்கோம் அப்படின்னு நான்
1: சொல்லுவேன்.
3: நான்
0: அவரு மீன் பேச்சு வேண்டாம், வேலைக்கு வாங்கங்கிறாங்க. உருட்டுங்க, உருட்டுங்க, உருட்டுங்க.
1: 6 விழுந்திருக்கு. நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. கேளுங்க.
3: தவால் பெற்று பிஞ்சி கிடக்கிறது தக்க நாதி இல்லை, தாமரை பூ சிந்தி கிடக்கிறது குறக்க நாதி இல்லை. விடுகிறேன்
0: கேள்வி. இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக கேட்கும்.
3: தவால் பெட்டி பிஞ்சி கிடக்கு, தைக்க நாதி இல்ல.
0: சரி,
1: வானம், நட்சத்திரங்கள். இது நான் வந்து 1 கிளாஸ் படிக்கல படிச்சது இப்ப கூட ஞாபகம் இருக்கு.
0: அப்பா, 1 கிளாஸ்ல படிச்சது கேட்டா இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி. நிஜமாவே

0: ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கையில் இதெல்லாம் நாங்களாம் படிச்சிருக்கோம்.
1: ஓகே, அடுத்த நேயர் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம். அப்படி பின்னாடி அலைபாஞ்சு வர்ற மாதிரி வருதே உங்களோட வாய்ஸ்.
1: ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, ஃபோன்ல தெளிவா கேக்கும்.
2: ரேடியோ ஆஃப் பண்ணிட்டேன்.
1: ஓகே ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: வாடியூர்ல இருந்து மரியதாசன் பேசுறேன்
0: மேடம். வாடியூர்ல இருந்து மரியதாசன்.
2: ஆமா.
0: உங்களுக்கு தாயம் உருட்டி இல்லாமா?
2: ஒட்டுங்க மேடம், ஒட்டுங்க மேடம்.
1: உங்களுக்கு
0: நான்கு விழுந்திருக்கு.
1: நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
0: நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
2: யார்கிட்ட கேட்கணும்?
0: அவங்க ரம்யா கிட்ட.
1: ஆமா, கேளுங்க கேளுங்க.
2: சிவாஜி
0: கணேசன் படத்துல இருந்து ஒரு பாட்டு படிக்கணுமா ரம்யா?
2: ஒரே ஒரு பாட்டு மட்டும். உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும்
1: மேடம். சிவாஜி கணேசன் திருப்பி கேக்குறீங்களா?
2: சரிங்க மேடம்.
1: வானம் மாறவில்லை, ஆனால் மனிதன் மாறிவிட்டான். ஓகேவா சார்?
0: ரொம்ப அருமையா பாடிட்டீங்க ரம்யா.
1: இந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஈஸியான டாஸ்கா கொடுங்க. ரொம்ப நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். திருமலை திரைப்படத்திலேருந்து வித்யாசாகரிசியில் பாடல்.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில விளையாட வர்றாங்க நீர்கள். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: நான் வெக்காலிப்பட்டில இருந்து சுந்தரி பேசுறேன்.
2: வெக்காலிப்பட்டில இருந்து சுந்தரி பேசுறீங்களா? சுந்தரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
3: சும்மாதான் இருக்கேன்.
2: சும்மாதான் இருக்கீங்களா? சுந்தரி, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்
3: நானு. படிச்சிட்டு தான் இருக்கேன்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட்.
2: அதான் உங்கள் குரலை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சது தான் ஏதோ தப்பாக ஆயிடுச்சு போலுக்கு அப்படின்னு நினச்சேன். சுந்தரி, என்ன நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறீங்களா? நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கட்டுமா? சுந்தரி,
1: ரெடியாக இருக்கீங்களா?
2: லைனில் இருக்கீங்களா? தாயம் உருட்டிடலாமா? இரண்டு விழுந்திருக்கு சுந்தரி பாப்பா. ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா? கேளுங்க. எங்களுக்கெல்லாம்
3: கோவிலுக்கும்
2: சாமிக்கும் என்ன வித்தியாசம்?
1: எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன்.
2: கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசமா? நான் சொல்லட்டுமா? நானும் உங்களை மாதிரி அப்போ சின்ன பிள்ளை தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்க, சரியா? கோவில் வந்து சிம்பு நடிச்ச படம், சாமி வந்து விக்ரம் நடிச்ச படம், சரியா? எனக்கு பாருங்க, சுந்தரி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு இருக்கேனே. சே, அதுக்கு எனக்கு நானே ஒரு சபாஷ் கொடுத்துக்கலாம்.
1: ஆமா சுந்தரி,
2: ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க சுந்தரி.
1: தேங்க்யூ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: தேங்க்யூமா.
1: தேங்க்யூ. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ மேடம், வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: எட்டையாபுரத்துல
2: இருந்து அறிவழகன் பேசுறீங்க. அறிவழகன் என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரம்யா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்பாங்க, சரியா?
4: ஓகே,
2: நீங்க பதில் சொல்ல தயாரா இருங்க. அறிவழகன்,
1: ரெடியா இருக்கீங்களா?
2: ரொம்ப ஈஸியா கேளுங்க. என்ன ரம்யா, நம்ம அறிவழகன்ட்ட
1: ரொம்ப ஈஸியா கேட்கணுமா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ரொம்ப ஈஸியானா, அப்படின்னா ரொம்ப ஈஸியானா 10 ஒரு நம்பர் சொல்லுங்க. இவ்வளோ ஈஸியா கேட்க முடியாதுல்ல
2: அறிவழகன்.
1: வெற்றியாளர்
2: பாட்டு பாடுங்களேன் பாப்போம். அறிவழகன், அவங்க ஈஸியான கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா அறிவழகனுக்கு?
1: ஹலோ.
4: நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்.
2: சபாஷ் தம்பி, சூப்பர். ரொம்ப அருமையா அருமையா அருமையா சொன்னீங்க சபாஷ். சபாஷ்,
1: நிகழ்ச்சி நிறைவான நேரா வந்து சூப்பரா
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க அறிவழகன். அறிவழகன் அறிவா பேச

0: லிசனிங்க.
1: நன்றி,
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு குட்டீஸ் வரைக்கும் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்கள்.
0: கண்டிப்பாக.
1: சரி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் பாப்பாங்குளம் முத்து, நடுவக்குறிச்சி ரத்னராஜ், தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடி முள்ளக்காடுலேருந்து பாபு, பெருமாள்புரத்துலேருந்து கோமதி, நமச்சிவாயம், ஆவுடையானூர்லேருந்து ராமர், ஆறாமணையிலேருந்து சைபு நிஷா, எப்போதும் என்றான்லேருந்து மணி, அப்புறம் ராஜாத்தி, சுபயாபத்துலேருந்து மகேஸ்வரி, அவங்களோட இணைப்பு தெளிவாக கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக வந்து அழகப்பன் வந்திருந்தாங்க, வாடியூர்லேருந்து மரியதாசன் வந்திருந்தாங்க, வேக்கால்பட்டியிலேருந்து சுந்தரி, சுபயாபத்துலேருந்து அறிவழகன், ரெண்டு குட்டீஸ் வந்திருந்தாங்க.
0: குட்டீஸ் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் நான்.
1: ஆமாம், கண்டிப்பாக. அறிவழகன், சுந்தரி, சூப்பரான கேள்விகள் கேட்டு எங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கேட்டு இது பண்ணீங்க, சூப்பர். அழகாக பாட்டும் பாடினாங்க அறிவழகன். ஓகே, இன்றைக்கி நேயர்களுடைய கேள்விகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா நேயர்களுமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நிறைய கேள்விகள், நிறைய மதிப்பெண்களோட நேயர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேயர்கள் வந்து இந்த அளவு ஆவலாக பங்கு பெறுறாங்க நம்ம நிகழ்ச்சியில் அப்படிங்கிறதே நம்ம நிகழ்ச்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு இல்லையா?
1: கண்டிப்பாக. இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கேள்விகளோட, ஜாலியான கேள்வி பதில்களோட நாளைக்கும் பொதுகை தும்பி நிகழ்ச்சி இருக்குது.
0: சாயங்காலம் சரியாக 4:02 ஆரம்பமாயிடும் நாளைக்கும்.
1: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்காக படைத்தோம். நான் ஆர்ஜே ரம்யா.
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம். கிங் திரைப்படத்திலிருந்து கேட்டே தொடர்ந்துருங்க. இது உங்கள் FM ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: காஷ்மீரில் அடுத்ததாக படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்பாக வருகிறது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1995 ஆண்டு வெளிவந்த படங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களையும் தான்

ரசிக்க போறோம். ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் படம்னா முத்து. ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இசையமைச்சிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான். மோகன்லால், சோபனா நடிப்பில் வெளியான தென்மாவின் கொம்பத் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய தழுவல் தான் இது இந்த முத்து படம். அதை நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கமர்ஷியலாக எழுதி படைச்சிருப்பாரு கே எஸ் ரவிக்குமார். இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ஊர் தாண்டி, ஸ்டேட்டு தாண்டி, கண்டம் தாண்டி ஹிட் ஆச்சு. 1998 ஜப்பானில் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஜப்பானிய மொழியில் வெளியான முதல் இந்திய திரைப்படம் முத்து தான். இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே செம ஹிட். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பாடல், அந்த பாடலுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய அந்த ட்ரம்பட் இசை கேட்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கேளுங்களேன் முத்து திரைப்படத்திலிருந்து.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு 1995 வெளிவந்த படங்களை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். பொங்கலுக்கு வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் சத்தி லீலாவதி. 1995 பொங்கலுக்கு வெளியான படம் சத்தி லீலாவதி. இந்த படத்தில் கமல்ஹாசன், ரமேஷ் அரவிந்த், கல்பனா, கோவை சரளா, ஹீரா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே பாலு மகேந்திரா தான். படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாங்க கிரேசி மோகன். தன்னுடைய இந்த கதையை பொறுத்த வரைக்கும்னா, தன்னுடைய மனைவி கல்பனாவுடைய உடல் எடையை பார்த்து அதிருப்தி அடைகிற, அவங்களுடைய உருவத்தை பார்த்து அதிருப்தி அடைகிற ஹீரோ ரமேஷ் அரவிந்த் அவருக்கு ஹீரா மேலே காதல் வருது. அதனால் கல்பனா கிட்ட ஒரு விவாகரத்து கேட்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. கல்பனாவுக்கு உதவக்கூடிய ஒரு தம்பதிகளாக தான் கமல்ஹாசன், கோவை சரளா நடிச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க பேசக்கூடிய அந்த வட்டார வழக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஹிட்டான இந்த படத்தை கன்னடத்துலேயும் ரீமேக் பண்ணாங்க. ராமா பாமா ஷியாமா அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணாங்க. 2005 வெளியான இந்த படத்தை டைரக்ட் செஞ்சது யார் அப்படின்னா, அந்த படத்தில் நடித்த ரமேஷ் அரவிந்த் தான். ஸோ அவருமே கன்னடத்தில் நடிச்சிருந்தாங்க, கமல்ஹாசனும் நடிச்சிருந்தாங்க. அதிலும் கமல்ஹாசன் தமிழில் கோவை வட்டார வழக்கில் பேசின மாதிரி கன்னடத்தில் ஹூப்ளி வட்டார வழக்கில் பேசி நடித்தாராம். இப்போ சத்தி லீலாவதி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரலில்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு 1995 வெளிவந்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்னா, பிரபு, குஷ்பு, ரஞ்சிதா, நிழல்கள் ரவி இவங்க எல்லாம் நடித்த ஒரு படம். சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாங்க. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மருந்து, அதுக்கான ஆராய்ச்சி அதை செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பிரபு ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ப்ரொஃபஸர், காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களே, அது என்ன

0: உட்படன்னு. ஆமாங்க, சின்ன வாத்தியார் தான் இந்த படம். இது ஒரு மினி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதுவும் அந்த கூடு விட்டு கூடு பாயும்போது கடைசியில் ஒரு பூனைக்குள்ளெல்லாம் போய் ரொம்பவே காமெடியாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கண்மணியே கண்மணியே சொல்லுறத கேளு அப்படிங்கிற ஒரு பாடல். பிரபு வந்து பாடுற மாதிரியும் அதுக்கு ரஞ்சிதா வந்து எரிச்சலோட பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான பாடல் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோஹிணி பாடியிருப்பாங்க. இப்போ அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
1: Shut up, don't talk to me. Hey taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு.
1: அடடா என் கவியரசர் கம்பா,
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
1: ஆஹா, ஆடு நனைதேனும்

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: இளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.

0: Stop it, man. கேட்டு கேட்டு புடிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின் பனி பூவு.
0: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்.
1: I love you நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.

0: பாரதியார் பாட்டிய பொய்யுங்கிறியா?
1: உன்மேல் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சென்றலாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதுயா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது
1: தேவி என்ன சேர வெம்பாகுமா?
0: டோன்ட் ஃபாலோ.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: ஐ லவ் யூ, நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி.
2: கேட்டுட்டுருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது படமும் பாடலும். இன்றைக்கி 1995 வெளிவந்த படங்களை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். அடுத்த படம் வந்து வித்யாசாகர் இசையில் வந்த ஒரு படம். அர்ஜுன், ரஞ்சிதா, வினிதா, கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் செல்வா இயக்கியிருந்தாங்க. அர்ஜுன் இதில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மீச வச்ச அர்ஜுன், இன்னொன்று மீச வைக்காத அர்ஜுன். அந்த படம் தான் கர்ணா. இந்த படத்தில் ரெண்டு பாடல் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து மனோ ஏஷப்பா ஏஷப்பா அப்படின்னு பாடிப்பார் அந்த பாடலும், அப்புறம் நல்ல மலரே மௌனமா அப்படிங்கிற ரெண்டு பாடலுமே ரொம்பவே பயங்கர ஹிட் ஆச்சு. அதுவும் இந்த மலரே மௌனமா பாடலை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த மலை பிரதேசம், பனிமலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காட்சி அமைப்பட பார்க்குறதுக்கும் சரி, எஸ்பிபி ஜானகி அவங்களோட இனிமையான குரலில் அந்த பாடலை கேட்குறதுக்கும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கேட்கலாமா அந்த பாடல், மலரே மௌனமா?

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும்
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இன்று இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்முடையே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.

கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து அமராவதி, பவித்ரா இப்படின்னு ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் அஜித்குமார் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த படம் இது அப்படின்னா ஆசை. இதில் சுவலட்சுமி, பிரகாஷ்ராஜ் இவங்களாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. நடிகை சுவலட்சுமி இந்த படம் மூலமாக தான் தமிழில் அறிமுகமானாங்க. பிரகாஷ்ராஜும் அப்போ தான் என்ட்ரி கொடுத்துருந்த ஒரு சமயம். இந்த மாதிரி அதிகம் பிரபலம் இல்லாதவங்க நடிச்சிருந்தாலும் இந்த படம் நல்லாவே வந்து ஹிட்டாச்சு. டைரக்டர் வசந்த் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. மணிரத்னம் இதை தயாரிச்சிருந்தாங்க. இதுக்கு இசையமைத்திருந்தார் இசையமைப்பாளர் தேவா. அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது பூர்ணம் விஸ்வநாதன் அவருக்கு ரெண்டு மகள்கள் ரோஹிணி, சுவலட்சுமி. இதில் ரோஹிணிக்கு ஜோடி தான் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய பிரகாஷ்ராஜ். ஆனால் இவருக்கு மனைவியின் தங்கை மேலே காதல், சுவலட்சுமி மேலே காதல். சுவலட்சுமி அஜித்குமாரை தான் லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவர் பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுவலட்சுமி மேலே இருந்த ஆசையில் அவருடைய மனைவியை கொலை செய்துட்டு கைக்குழந்தையோட ஒரு அப்பாவி மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறார். ஆனால் பயங்கர வில்லத்தனம் சைலண்ட்டாக செய்கிறார். சரி, இதை ஒரு கட்டத்தில் கடைசியாக புரிஞ்சுக்கிற பூர்ணம் விஸ்வநாதன் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே பயங்கர ஹிட்டு. புல்வெளி புல்வெளி, திலோத்தமா, கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, மீனம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலுமே கிட்டு. ஆனால் இப்போ என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா திலோத்தமா. கேட்டு ரசிங்க.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0444-249864-58. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது படமும் பாடலும். இன்றைக்கி 1995 வெளிவந்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்கிறோம். அண்ணாமலை வெற்றி படத்துக்கு பிறகு ரஜினி கூட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இணைந்து பணியாற்ற இன்னொரு படம் தான் பாஷா. இதுவுமே பயங்கர ஒரு வெற்றி படம் தான். ரஜினி, நக்மா, ரகுவரன், சரண்ராஜ், ஆனந்த்ராஜ், ஜனகராஜ், விஜயகுமார், யுவராணின்னு பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். தேவா இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. பொங்கலுக்கு 1995 பொங்கலுக்கு வெளிவந்த இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக திரையில் ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றதான். இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாங்க எழுத்தாளர் பாலகுமாரன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி பாஷா, மாணிக் பாஷா, இந்த மாதிரியான பஞ்சு வசனங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கும். அது ரொம்பவே பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பாஷாவோட என்ட்ரி வரும்போது ஒரு தீம் மியூசிக் வரும் பாருங்க, அந்த ஜேம்ஸ் பாண்ட் தீம் மியூசிக்கு. அது கேட்கும் போதே நம்ம மைண்டில் அந்த பாஷா நடந்து வர்ற காட்சி தான் கண்ணு முன்னாடி வரும். ஸோ அந்த தீம் மியூசிக் கூட ரொம்பவே பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லை, படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தில் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஒரு பாட்டு, எங்கே ஆயுத பூஜை நடக்கும்போது கண்டிப்பாக ஆட்டோ ஸ்டாண்டில் இந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு கானா பாடல் மெட்டில் தேவா வந்து இசையமைச்சு கொண்டு வந்தார். அதுக்கு 10 நிமிஷத்தில் வைரமுத்து வந்து பாடல் எழுதி இந்த பாட்டை வந்து ரெடி பண்ணாங்களாம். ஆனால் இப்போ நாம் கேட்க போகிறது அந்த பாட்டு இல்லைங்க, வேறு பாட்டு. கேட்டு ரசிங்க பாஷா திரைப்படத்துலேருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது படமும் பாடலும். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1995 வெளிவந்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். ரோஜா படத்தோட வெற்றிக்கு பிறகு மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், அரவிந்த் சாமி இவங்க கூட்டணியில் ரொம்ப எதிர்பார்ப்போட வெளியான ஒரு படம் தான் பாம்பே. நெல்லை மண்ணின் மாங்குடி. இந்த ஊரில் சேகர், ஷைலா பானு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட சொந்த ஊர் தான். வெவ்வேறு மதத்தை சார்ந்த இவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்புகளை தாண்டி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு அவங்க போய் தஞ்சம் அடையக்கூடிய ஊர் தான் பம்பாய். இப்போ நம்ம மும்பைன்னு சொல்கிறோம். மதத்தை தாண்டி காதல் ஜெயிச்சது அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் இந்த பம்பாய் படம். அரவிந்த் சாமி சேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். ஷைலா பானுவா மணிஷா கொய்ரால வந்து நடிச்சிருப்பாங்க. தேசிய விருது உட்பட பல விருதுகள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்ணால்

மனிதனே உயிரே, அந்த அரபிக்கடலோரம் குச்சி குச்சி ராக்கமா, பூக்கெண்ணெய் பூட்டு மலரோடு மணமிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ரகம், அத்தனையும் நம்ம மனதை கவரக்கூடியத பாடல்கள் தான். இப்போ பம்பாய் திரைப்படத்துலேருந்து கே எஸ் சித்ரா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு 1995 வெளிவந்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த படம் எது அப்படின்னா, சுஹாசினி இயக்கத்தில் அனுஹாசன் அரவிந்த் சாமி நடிச்சிருந்த படம் இந்திரா. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, கிராமத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் இடையில் நீண்ட காலமாக மோதல் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பகை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்திரா நினைக்கிறாங்க, ஹீரோயின். அப்புறம் கடைசியில் அவங்க கிராமத்தினுடைய தலைவராக ஆகிறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் குழந்தைங்களை வச்சு அவங்க ஒற்றுமையாக ஆகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மெல்லிய இந்துஸ்தானி சாயல் அமைஞ்ச ஒரு சூப்பரான பாடல் நிலா காய்கிறது. பாடகி ஹரிணி அவங்களுடைய முதல் பாடல் இதுதான். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாகவும் கேட்கலாம் ஹரிணி குரல்ல இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கினேன். நான் ஆர்ஜே ரம்யா.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபைஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக. 7:32 ஆசையஞ்சல். 8:05 கொக்கு நேயர் விற்பப்படல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல். கலித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை 10/6/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7 மணி மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு காஸ்பிளேட்டு ஆஃப் இந்தியா. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும். பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி. 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் மாம்பழ வகைகளும் அதன் பயன்களும். 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் நேர்முகம். வழங்குபவர் மனநல மருத்துவர் ரிஸ்வானா ஃபாத்திமா அவர்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபைஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம். மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும். உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே ஷீலா அவர்கள். 8:05

குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கியச் சாரல் சங்கத்தமிழும் நவீன வாழ்வும், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்பப்படல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நல்லவராயிருப்பது நல்லது, ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராயிருப்பது ஆபத்தானது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:19 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். பக்திமலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அமைதியாக இரு, ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது.

6 மணி 25 நிமிடங்களில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை, ஆனால் அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று முடிப்பதுதான் தவறு.

நேரம் 6:30 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 நேர்களே, இனி கேட்கலாம் மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு

0: அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச் அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 20:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 40 நிமிடங்களில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நெல்லை பண்பலை 102.6. தோல்வி உன்னை துரத்தினால் நீ நிற்காமல் ஓடு வெற்றியை நோக்கி.

6 மணி 46 நிமிடங்களில் பக்திமலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவரே புத்திசாலி.

6:56 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி தான். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை.

நேரம் 7 மணி. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 ஒளிபரப்பில் திரை இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், மு மேத்தா வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்கம் பவதாரணி குரல்களில்

நேரம் 7:05 நேர்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் திரை இசை நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில், புஷ்பவனம் குப்சாமி, கல்பனா ராகவேந்தர் குரல்களில்

0: நேயர்களே, இனி கேட்கலாம் பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19ஆம் தேதி ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூலம் மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களால் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா நூத்தபூர் கிராமத்தில் நாளை 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறுமணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் ஃபேஸ் இமாக்கள், ஆலிமாக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து புதிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரணி ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்னையூறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பா நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறன் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணி ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களை நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும்

0: கேட்கலாம், தூதர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மெசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
1: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
3: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்திலிருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
4: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 100க்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா

நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. தமிழக அரசால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கென மொத்தம் 21 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 10 மாணவர்கள் விடுதியும், 5 மாணவர்கள் விடுதியும், கல்லூரி விடுதிகளில் 4 மாணவர்கள் விடுதியும், 2 மாணவியர்கள் விடுதியும். பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேர தகுதியுடையவர்கள் ஆவர். விடுதிகளில் எந்தவித செலவினமும் இல்லாமல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து விடுதி மாணவ மாணவியர்களுக்கும் 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதியும் அளிக்கப்படும். 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 4 இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் பொருட்டு நீட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள், சிறப்பு வழிகாட்டி நூல்கள் மற்றும் வினா வங்கி நூல்கள் வழங்கப்படும். விடுதிகளில் சேர்வதற்கான தகுதிகள்: பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விடுதி மாணவியருக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர், காப்பாளினிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர், காப்பாளினிகளிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 18/6/2026க்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர், காப்பாளினிகளிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 15/7/2026க்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது சாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் ஏதும் அளிக்க தேவையில்லை. விடுதியில் சேரும்போது மட்டும் இச்சான்றிதழ்கள் அளித்தால் போதுமானது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விடுதியிலும் முகாம்வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கென தனியே 5 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரசின் சலுகைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவிக் குழுக்களான சிறுதொழில் கடன், விராசத் மற்றும் கல்வி கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் மற்றும் வட்டி விகிதங்களின் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்றில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் திட்டம் 2 பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 8 லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். திட்டம் 1 கீழ் தனிநபர் கடன் ஆண்டிற்கு 6% வட்டி விகிதத்திலும், அதிகபட்ச கடனாக 20 லட்சமும், திட்டம் 2 கீழ் ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்சமாக 30 லட்சம் கடன் வழங்கப்படுகிறது. கைவினை கலைஞர்களுக்கு ஆண்களுக்கு 5%, பெண்களுக்கு 4% வட்டி விகிதத்தில் அதிகபட்ச கடனாக 10 லட்சம் கடன் வழங்கப்படுகிறது. சுய உதவிக்குழு கடன் நபர் ஒருவருக்கு 1 லட்சம், ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. திட்டம் 2 கீழ் ஆண்களுக்கு 10%, பெண்களுக்கு 8% வட்டி விகிதத்திலும் நபர் ஒருவருக்கு 1.5 லட்சம் கடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறுபான்மை மாணவ மாணவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை, முதுகலை, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு அதிகபட்சமாக திட்டம் 1 கீழ் 20 லட்சம் வரையில் 3% வட்டி விகிதத்திலும், திட்டம் 2 கீழ் மாணவர்களுக்கு 8%, மாணவர்களுக்கு 5% வட்டி விகிதத்தில் 30 லட்சம் வரையிலும் கல்வி கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசத் கடன் கைவினை கலைஞர்களில் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை, வாழ்விடச் சான்று, ஆதார் நகல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், உண்மைச் சான்றிதழ், கல்விக் கட்டணங்கள் செலுத்திய ரசீது, அசல், மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கோரும் இதர ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேயர்களே, இனி கேட்கலாம் ஃபைஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் சிறிது நொடிகளில்.

0: சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம், மீனா, குலையன்கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக தென்காசி பட்டணம் படத்திலிருந்து மயிலிறகை அந்த பாடல் வந்து வந்துட்டுருக்கு.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் மருக வந்தாயா.

7 மணி 37 நிமிடங்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆசிய நிலைகள் தான் நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சாத்தான்குளம் எம்எஸ் மயில், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, உக்கரன்கொட்டை மணி, கல்லணை நடராஜன், பேட்மாநகரம் ஃபாரூக், மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மோதிலால், நந்தினி, மான்ஷி, பிரணிதா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாங்கினி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டு வருவோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.

புள்ளியாறு ஏழு மணி 43 நிமிடங்களில் நிலை பண்பலி 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆசேஞ்சல் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. உடையாம்பலியிலிருந்து பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வந்தன், அப்புறம் டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமி அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக புதுமை பெண் படத்திலிருந்து கஸ்தூரி மணி அப்படிங்கிற அந்த பாடலை வந்து கேட்டு வந்துடலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நிமிடங்கள ஆசேஞ்சல் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, களக்காடு ராஜேந்திரன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக கஜினி திரைப்படத்திலிருந்து சுட்டும் விழிச்சுடரே அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை கேட்டு வந்துடும்.

7:54 நிமிடங்கள் ஆசியன் ஜெனரல்ஸ் கிட்ட இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், மேலச்செவல் முருகன், கார்த்திகா, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பகவதி திரைப்படத்திலேருந்து ஜூலை மலர்களே அப்படிங்கிற அந்த பாடலை கேட்டு வருவோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை

கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன் முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: வணக்கங்களை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 8 மணி 6 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி தான், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364094 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் என்பற்ற திரைப்படம், இதையெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், 9443364094 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் அனுப்பி குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வந்து செல்வபூர்ணி பேசுகிறோம். செல்வபூர்ணி, தாமரை செல்வி, திருக்குமார், நரசிம்ம வசதி, நாங்கள் எல்லாரும் கேட்கறோம். இதயகனி படத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும் பாட்டு தாங்க. நன்றி.

0: 8:13 கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், புதுக்குடி விஷ்ணு ராம் கணேஷ். தேடினேன் வந்தது படத்திலிருந்து ஹாஸ்மலை காத்து வந்து பாடல் வேணும். நன்றி.

0: 8:18 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9433364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி நடத்தது ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு
1: தெரிஞ்சுக்கலாம். டவுன்லேருந்து மணிகண்டன் பெஸ்ஸை, நட்புக்காக படத்துலேருந்து சின்ன சின்ன முந்திரியா சாங்.

0: 8:23 நிமிடங்களில் குக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் சார். சடையப்பபுரத்துலேருந்து முத்துசெல்வி செல்வகுமார், இசை பூமிகா சிவபோனிஸ், படம் பொங்கி வரும் காலை, பாடல் வெள்ளி கொலுசுமணி. நன்றி.

8:28 கொக்கு நிகழ்ச்சி சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் ஒரு மெசேஜாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும், உங்களுடைய பேர், ஊர், என்ன, இந்த படத்தில் உள்ள பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வீரவனூர்லேருந்து விஸ்வநாதன். எங்களுக்கு ஊமை விழிகள் படத்திலிருந்து மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா அந்த சாங் தாருங்கள்.

8:35 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. கீழச்சுரண்டையிலேருந்து நாகராஜன், திருப்பாச்சி படத்துலேருந்து நீ எந்த ஊர் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: நாம அண்ணன் தம்பிட.
1: எட்டு மணி 40 நிமிடங்களில் குக்கு நீங்கள் சங்கிட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு குரல் பதிவு மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்பி வச்சு உங்களுக்கு பிடிச்ச பாடல குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து ஆரோன், புதிய பூமி திரைப்படத்திலேருந்து விழியே விழியே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
2: உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா.

8:44 குக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பிரம்மதேசத்துலேருந்து துர்கா, நாணயம் படத்துலேருந்து நான் போகிறேன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8 மணி 51 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சேரன் மகாதேவிலேருந்து சிவா மகா இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. மதி ஹுகன் இவங்களும் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க.

8:56 கொக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துடும். நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து எங்களால் பாடல் கொடுக்க முடியல. ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா, பெங்களூர் சிஎஸ் ராஜா, கோயில்பட்டி சுதா, கிளாக்குளம் வளர்மதி, மேலப்பாண்டவர்மங்கலம் ஆறுமுகச்சமி, டவுன் ரேணுகா, பாளையங்கோட்டை உசேன், கல்லடக்குறிச்சி லட்சுமி, உடையாம்பலி அருள்ராஜ், அபிஷேக் அனீஸ், காவூர் முருகன், சங்கரங்கோயில் பாரதிதாசன் இவங்களாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவான நேராக வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அரியபுரத்துலேருந்து பாரதி தங்கராஜ் பவிஸ்ரீ கேட்டிருக்கிறாங்க. அபிமனானு திரைப்படத்துலேருந்து வா வா என் தேவதை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: நேயர்களே, நிறை பெற்றது குக்கு நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. India expresses grave concern over killings of 30 civilians in deadly crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Accuses Islamabad of using fake news to mask severe human rights violations. External Affairs Minister S. Jayashankar says foreign policy under Modi-led government during past 12 years is in sync with its core national goals. Prime Minister Narendra Modi holds telephone conversation with Emir of Kuwait on evolving security situation in West Asia. Government gives financial support of 1.23 lakh crore rupees to oil marketing companies to ease burden of rising crude oil prices. Home Minister Amit Shah inaugurates land port management system to digitize and streamline cargo processing and passenger movement across land borders. And Defence Ministry to establish 250 megawatt solar power project with

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 9:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். 9:30 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில கலித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கற்றறிந்தோர் ஏற்றும் களி அப்படின்னு போற்றப்படக்கூடிய களித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான களித்தொகையில் நல்வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய பலவிதமான வாழ்வியல் போதனைகள் வந்து கூறப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து AM ராஜா இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் AM ராஜா, பி சுசிலா குரல்களில்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249489645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. ஒன்பது மணி 35 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. கலித்தொகை குறும் வாழ்வியல் போதனைகளை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அன்பே வாழ்வின் ஆதாரமாகும். பொருளை விடவும் அன்பு சிறந்ததாகும். அன்பு என்பது தன் கிளை செராமை என வரும் கலித்தொகை பாடலால் அன்பு வந்து எண்பது தன்னுடைய சுற்றத்தாரை வந்து கோவப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறத வந்து சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்பு கொல மடப்படை அசைய வருத்தத்தை மென் சிறுகரால் ஆற்றும் புறவு எனவும் உரைந்தனரே. நிலைய கற்றினால் நீ நீப்பின் வாழாதால் இடையவள் உயிர் வாழால் நீ நீப்பின் என வரும் அந்த பாடல்கள் மூலமாக அன்பின் தன்மை வலியுறுத்தப்படுது. இதன் மூலம் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் நாம் வந்து அன்புடன் வாழணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த பாடல் மூலமாக வந்து தெரியப்படுத்துது. நம்ம நிகழ்ச்சியில் போ சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரலில் சொல்கிற பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:19 இலக்கிய சொல்லின் கேட்டுட்ருக்கீங்க. கலித்தொகை குறும் வாழ்வியல் போதைங்களை தான் பேசிகிட்ருக்குறோம். ஈகையே வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. பொருளுடைய பயனே கொடுப்பது தான். கொடைத்தன்மை அனைவருக்கும் வந்து விடாது, ஒரு சிலருக்கு தான் வரும். ஈகை அறம் பற்றி கலித்தொகையில் பல இடங்களில் கூறப்பட்டிருக்குது. அதோட ஈயாமை இழிவு அப்படின்னு சொல்லி அதில் அடிக்கடி வலியுறுத்தியிருக்குது. தொலைவாகி இறந்தோர் கொன்றியாமை இழிவென மலை இறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ, இல்லென விறந்தோர் கொன்றியாமை எழிலென கல்லிறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ, இடனின்றி இறந்தோர் கொன்றியாமை இழிவென கடனிறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் மூலமாக ஈயாமை இழிவு அப்படிங்கிறதும் ஈதலே உயர்வு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கலித்தொகை வந்து தெளிவாக கூறுது. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடல் கேட்டு வந்துடும். அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

9:45 இலக்கியச்சரல் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வள்ளுவர், ஔவையார், காரைக்கால் அம்மையார், சங்ககால பெண் புலவர்கள் என பலரும் தங்களுடைய பாடல்களில் ஒழுக்கம், கற்பு நெறி போன்றவற்றை திரும்ப திரும்ப வலியுறுத்தி எழுதுறதுக்கான காரணம் கற்பு ஒன்றுதான் பெண்களுக்கு அணிகலன் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லறம் காக்கக்கூடிய பெண்ணுக்கு கற்புடைய அவசியத்தை வந்து கூறியிருக்கிறாங்க. கலித்தொகை பாலை கலியுடைய முதல் பாட்டிலேயே கற்பின் சிறப்பை பற்றி கூறியிருக்குது. பொருள் தேடும் பொருட்டு பிரிந்து செல்ல போகும் தலைவனிடம் மரப்பருங்காதல் இவள் ஈண்டு ஒழிய இறப்ப துணிந்தனர் அப்படிங்கிற அந்த பாடலில், உன்னை பிரிந்த தலைவி துயராற்றாது இறந்து விடுவாள் என தலைவி நிலையை தோழி எடுத்து கூறுவதன் மூலம் கற்பு நெறி கூறப்படுது. உலகமே வறட்சியில் துன்பப்படக்கூடிய காலத்திலையும் மழையை பெய்விக்கக்கூடிய கற்புத்திறனுடைய இவன் மனைவி அப்படின்னு கூறுவதை வரனோடின் வையகத்து வான் தரும் கற்பினால் என வரும் அந்த பாடல் வரியில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடும். ராமு திரைப்படத்திலேருந்து எம் எஸ் சுசனாதினி, கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

நம்மளுடைய இல்லம் நாடி வரக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்று உபசரிக்கிறது தான் தமிழர் பண்பாடு. வந்தவங்க உள்ளம் மகிழ மனமுவந்து அமுது படைப்பதை கடமையாக போற்றுவது, தன்னை நாடி வருபவங்களை வரவேற்று அவர் மகிழ நாம் விருந்தளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலித்தொகை வந்து கூறுது. துயரரு கிளவியோடு அயர் நீந்தம் விருந்தே என வரும் அந்த கலித்தொகை பாடல் வரி விருந்தோம்பல் பண்பை வந்து எடுத்து கூறுது. தன்னை போல பிறரையும் நேசித்தல், தன்னை போல பிறரையும் எண்ணி பிறருக்கு ஏற்படும் துயரையும் தன் துயராக நினைச்சு வாழ்றவங்க தான் சான்றோர் அப்படின்னு சொல்லி கூறுது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமா அந்த பண்பையும் வந்து கலித்தொகை வந்து எடுத்துரைக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில்.

0: 9:53 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு தீங்கு செய்பவன் தானும் கெட்டு சுற்றத்திற்கும் கேடு விளைவிப்பான். எல்லோரிடத்திலையும் தீய செயல்களை செய்த ஒருவன் நல்ல பெயரோல் எங்கும் வாழ முடியாது. கெட்டவன் அப்படிங்கிற அந்த பெயர் தான் அவனுக்கு இருக்கும். அவனுடைய முடிவும் துன்ப முடிவாகத்தான் இருக்கும். அதனால் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழணும் அப்படிங்கிறத யார் கண்ணும் இகந்து செய்து இசை கொட்டான் இறுதி அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமாக வந்து அறிய முடியுது. மனசாட்சியை விட உயர் தர்மம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத கண்டவர் இல்லைன்னு உலகத்துள் உணராதார். தாங்காது தகைவின்றி தாம் செய்யும் வினைகளுள் நெஞ்சறிந்த கொடியவை மறைப்பிலும் அறிபவர் நெஞ்சத்து குறுகிய சரியில்லை அகலின் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக வந்து கூறுது. நெஞ்சம் என்று கூறுவதன் மூலமாக மனசாட்சியே உயர் தர்மம் அப்படின்னு போதிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. நம்ம நிகழ்ச்சி இந்த ஒரு பாடல் கண்டு வந்துடலாம். பார்த்தால் பசி திறன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஏ எல் ராகவன், பி சுசிலா குரல்களில்.
1: மெல்லினமாம்
2: ஜரல வாழல
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

0: நேரம் 10 மணி, நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை தொலைபேசி மூலமாக கேட்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கிராம படத்துல இருந்து
0: பாட்டு. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10 மணி 5 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகார்மம் சார்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படத்தின் பெயர் கண்மணி.
0: ஆ,
1: அந்த படத்துல மடுசாறு புடவை கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா விசில் எடுத்து வரவேற்போம்.
0: நீங்க கேட்ட படல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க.

பத்து மணி 11 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலேயே 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-2

8561133 என்று எங்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.

0: ஹலோ,
1: வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: ராணி தேனிலந்தியா?
1: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு இளமை காலங்கள் படத்துல இருந்து ஈரமான ரோஜோவே என்னை பார்த்து மூடாது. எந்த பாடல்?
1: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
0: நன்றி நன்றி.

0: இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 10:22 தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சி சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462265611332 மற்றும் 0462265611333 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: அன்பு வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: லாலாங்குடத்துல இருந்து குமாரி.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல்? நலமா இருக்கிறோம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: என்ன சார் ராசாய படத்துல இருந்து மாமர குமிலி அந்த பாட்டு கொடுங்க.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார்.

0: 10:28 சுகமான ராகுல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹீரோ வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திண்டுக்கல் சுந்தர். நல்லா
0: நலமாக இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கோடிப்பாறை படத்தில் வந்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசிகத்தோட வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: பத்து மணி 33 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0422-2561-1132 மற்றும் 0462-2561-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: கண்மணி ராஜா
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க சார்.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
1: பத்து மணி 37 நிமிடத்துல சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஜங்ஷன்ல இருந்து வினிதா.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?

0: 10:42 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இப்பதான் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மம்சாபுரம் மீனா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ராம் அப்படிங்கிற படத்துல இருந்து யார பாட அப்படின்னு பாத்து
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: 10:48 சுகமான ரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுப்படி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கல்யாணராமன் படம் நெஞ்சிலே ஏற்றி வைத்த அந்த பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துருச்சு, கேட்டு வச்சு தொடர்ந்து.
1: நன்றி.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:53 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
2: ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆலமலம் பக்கத்துல இருந்து, தாளையத்துல இருந்து பேசுறேன்.
1: அவங்க பேர் பேசுறேன். உங்களுக்கு என்ன படம் வேணுமா?
2: அந்த ஏழு நாளத்துல இருந்து என்ன இருந்தது ஈரேர் அந்த பாடு.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார்.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 10/6/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா, 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு காஸ் பிளேட்டோ ஆஃப் இந்தியா, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் விமான நிலையங்களில்

0: பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி. 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் மாம்பழ வகைகளும் அதன் பயன்களும். 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம். வழங்குபவர் மனநல மருத்துவர் ரிஸ்வானா ஃபாத்திமா அவர்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபைஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. 7:32 உழவர் உலகம். மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும் உரை. வழங்குபவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே ஷீலா அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல். சங்கத்தவிலும் நவீன வாழ்வும். 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்த இடம் பெறுவது திரைகானம். முதலில் 1000-இல் ஒருவன் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய். கண்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

இன்று நெஞ்சே மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து முதல் பாடல். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: இப்படி தோற்கின் எப்படி
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. நேரம் நள்ளிரவு 2:28:58.

நேயர்கள் இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து அரங்கேற்றம் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: yesterday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 3:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அனிமா தாஸ் அவர்களின் சரோடிசை கேட்கலாம். தொடர்ந்து மாலபிகா கண்ணன் அவர்களின் பாடல் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது அனிமா தாஸ் அவர்களின் சரோடிசை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாக்ஷ பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் ஆர். ஜெயவேல் அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது திருமால் பெருமை படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடி

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடலில் பாடல்.